நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சகாண்டு 1947 ஜேஷ்ட மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: உலகத்து சான்றோர்களால் உண்டு என்று கூறப்பட்டதை இல்லை என்று சாதிக்கும் அறிவில்லாதவன் பேய் என கருதப்படுவான். குறள் எண் 850 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும்.
0: உலகத்து சான்றோர்களால் உண்டு என்று கூறப்பட்டதை இல்லை என்று சாதிக்கும் அறிவில்லாதவன் பேய் என கருதப்படுவான். குறள் எண் 850 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குரலமுதம் கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 5:56. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் சு தெல்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 to 9:00 புத்தம் பொது காலை. இதில் 4 அறிவோம் சேமிப்பின் முக்கியத்துவம் குறித்த தகவல்கள் எழுதி வழங்குகிறார் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நகர்வலத்தில் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம், ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:02 to 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா லிபியாள் ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். 9:00 அரங்கிசையில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், நிக்கில் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளம் பாரத் விஸ்டார் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, பெண்களின் உடல் நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் கிருத்திகா தேவி அவர்கள். முதல் பகுதி உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி. 2:15

0: திரை கானம். இரண்டு 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் பி கிரிஜா அவர்கள், மாணவர் த்ருவ ரஞ்சித் ஹரன்கர். 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரை கானம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் PC மூர்த்தி, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 13 பகுதி, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள், திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோகமீனாட்சி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து திரைகாணம். 9:15 செய்திச் சுடர், 9:30 மயூர துவஜ உபாக்யானம் இசை பேருரை, வழங்குபவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர், 10:30 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போ 101.4 அலைவரிசையில் பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டயேரியா குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:00 செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. CBSE 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின்போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும், இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: FM கோல் 100.1 மெகா ஹெர்ட்ஸில் இன்று காலை 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆந்திர மகாபாரதம் துரோண பர்வம் டாக்டர் LB சங்கரராவ் அவர்களின் உரை இடம்பெறும். 12:00 திரைகாணம், 12:50 மெல்லிசை. 1:10 இடம்பெறவிருக்கும் இசைமல நிகழ்ச்சியில் மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். R சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, இவை டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியில் கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சி வி கிருஷ்ணா சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஜெயேந்திரகுமார் அவர்கள் மிருதங்கம். 6:30 நிகழ்ச்சியினர் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். பெற்றோர்கள் வாழ்வின் முதல் ஹீரோக்கள், உலக பெற்றோர்கள் தினம் குறித்த உரை. இன்றைய இளைஞர்கள் எதிரொலிக்கும் மன அழுத்தமும் அதற்கான தீர்வுகளும் கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் எம் ஜெய்ஷ்வந்த், கே சரவண பாலாஜி, எஸ் ரூபவதி ஆகியோர். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 பப்ளிக் ஸ்பீக். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவை டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை. 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர். 11:45 திரைகானம். Radio 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 7:00 வணக்கம் தமிழ்நாடு. இதில் உலகளாவிய பெற்றோர்கள் தினம் மற்றும் உலக பால் தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:02 உங்கள் விருப்பம். 9:02 கலக்கல் அரங்கம். 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். 11:02 என்றும் இனியவை. 12:00 ரெட்ரோ நேரம். 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ். 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளம் பாரத் விஸ்டார் திட்டம் குறித்த தகவல்கள். 3:00 வர்ணஜாலம். 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:10 பூந்தென்றல். 6:00 பக்தி மாலை. 7:35 பாட்டும் பயணமும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will hold discussions with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi today. The talks will be held on further strengthening the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, will come up for discussions during the talks. National Security Advisor Ajit Doval called on the visiting dignitary in New Delhi last evening. The Myanmar president will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan will launch the Khet Bachao Abhiyan from Raisen district in Madhya Pradesh today. The month-long campaign will continue till 30th of June. The focus of the campaign will be on balanced and judicious use of fertilizers, timely advice to farmers in the view of weather-related challenges, active participation at panchayat level, and delivering the benefits of the schemes directly to the villages. Ahead of the launch of the campaign, Mr. Chauhan has spoken to chief ministers of all states for their participation in this campaign. The minister also appealed to union ministers and other public representatives to join the initiative. He also virtually interacted with the Krishi Vigyan Kendras, ICAR institutes, agricultural universities, senior agriculture officials of central and state governments, and urged them to take the campaign forward with public participation. West Bengal Chief Minister Suvendu Adhikari will expand his cabinet today. 35 new ministers will be inducted into the Council of Ministers. The swearing-in ceremony will take place at Lok Bhavan at 11 a.m. The fresh inductions will significantly scale up the Adhikari administration, which took charge on 9th of May with a core team of 5 cabinet ministers. With this expansion, the total strength of the state cabinet will rise to 41, strictly keeping within the constitutionally mandated 15% limit for the 294-member West Bengal Assembly. The notification for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states will be issued today. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will go to polls. Former Prime Minister and JDS leader H. Devi Gowda, Union Ministers and BJP leaders George Kurian and Ravneet Singh, Leader of Opposition in Rajya Sabha and Congress President Mallikarjun Kharge are among the members who are completing their terms this month. In Maharashtra, ruling Mahayuti Alliance has finalized

0: seat sharing formula for the upcoming Legislative Council elections to 17 seats. Under the agreement, BJP will contest 11 seats, Shiv Sena 4 seats, and Nationalist Congress Party NCP 2 seats. The opposition Mahavikas Aghadi MVA had earlier announced its allocation for 15 of the 17 seats, with Congress contesting 8 seats, Shiv Sena UBT 4 seats, and the Sharad Pawar-led NCP 3 seats. Discussions on the remaining Nashik and Nander seats are still underway. Today is the last day for filing nominations for the Legislative Council polls. Holy relics of Arhat Sariputra and Arhat Mahamoghalan were ceremonially enshrined at the Ganden Tengchenling Monastery in Ulaanbaatar, Mongolia, on the occasion of Buddha Purnima 2026. Arhat Sariputra and Arhat Mahamoghalan are the two chief disciples of Lord Buddha. The Union Ministry of Culture stated that the relics have been brought from India for a 10-day exposition until the 10th of June. The exposition was inaugurated in the presence of Assam Governor Lakshman Prasad Acharya and the Ambassador of India to Mongolia, Atul Malhari Godsurve. Prime Minister Narendra Modi had announced the exposition during Mongolian President Ukhnagin Khurelsukh's visit to India in October last year. In cricket, Royal Challengers Bengaluru won the IPL title for second consecutive year, beating Gujarat Titans by 5 wickets in the final match at Narendra Modi Stadium in Ahmedabad last night. Put into bat first, Gujarat Titans posted 155 for 8 in the stipulated 20 overs. Washington Sundar emerged as top scorer with an innings of unbeaten 50 of 37 balls. In reply, RCB comfortably chased down the target, scoring 161 for 5 in 18 overs, powered by Virat Kohli's unbeaten 75 of 42 balls. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பிறவியும் வாழ்க்கையும் ஒரு வரப்பிரசாதமே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்றும் வாழ்க்கை இலக்கு நோக்கியே என்றும் இருவேறுபட்ட நிலை உள்ளது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது மனம் போன போக்கில் வாழ்வது, இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியோடு வாழ்வது. இதைத்தான் குறிக்கோள் வாழ்க்கை அல்லது இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பர். மனம் போன போக்கில் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கியே வாழ்வர். அவர் நல்லது கெட்டது பற்றி ஆராய மாட்டார். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் தொடர் முயற்சி, உள்ள உறுதி, நம்பிக்கை, உழைப்பு முதலானவையெல்லாம் தேவை. இலக்கை அடையும் முயற்சியில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இடையில் தோலாது துணிந்து முன்னேறும் ஆற்றலும் தேவை. குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்பார் அப்பர் சுவாமிகள். வெவ்வேறு புறச்சமயங்களில் உழன்று அலைந்து திரிந்து இறுதியாக சைவ சமயத்தை பின்பற்றி தம் வாழ்நாளின் குறிக்கோளை நிறைவேற்றியமை பற்றிய அனுபவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். குழந்தை தான் விரும்பும் பொருளை அடைய பல முயற்சிகள் செய்யும். தான் விரும்பும் பொருள் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை எட்டி பிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் முடியவில்லை என்றால் அடுத்தவர் உதவியை நாடியோ அல்லது அடம்பிடித்தோ அந்த பொருளை அடைந்தே தீரும். சில சமயம் குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி வேறொன்றை காட்டி அதன் எண்ணத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவர். குழந்தைகள் விடாப்பிடியாக அடம்பிடித்து தான் விரும்பிய பொருளை அடைந்தே தீரும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையும் இப்படித்தான். முதலில் இலக்கு எதுவென்று தீர்மானித்தல், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடல், பின்னர் அதனை நோக்கியே முயற்சி செய்தல், இலக்கு நோக்கிய முயற்சியில் ஏற்படும் தடைகள் அவற்றை தகர்ப்பது தொடர்பான செயல்பாடுகள், அதற்கு உதவியாக இருப்பன, இலக்கை அடையும் கால வரையறை, அதற்கு செலவிடும் மூலதனம் ஆகிய பொருள் மற்றும் உழைப்பு, இவை அனைத்தையும் பன்முக ஆளுமையுடன் கையாளும் திறன்கள் ஆகிய இவையே இலக்கை அடையும் வழிமுறைகளாகும். பொருள், கருவி, காலம், வினை, இடனுடு ஐந்தும் இருள் திரை எண்ணி செயல் என்னும் வள்ளுவர் குரலும் இவ்வுண்மையை மெய்ப்பிக்கும். வெற்றியில் வீறு கொண்டு எழுவதும் தோல்வியில் துவண்டு விழுவதுமாக இருக்கின்றோம். உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு ஆட்படும் மனிதர்கள் இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற நுட்பத்தையும் அறிந்து கொள்வார்கள். காலம், இடம், சூழல் ஆகியன மாறிக்கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு பருவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப

0: இடத்திற்கும் ஏற்ப வாழ்க்கை முறைகளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் ஏற்படும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றன. ஊரோடு ஒத்துப்போதல் என்ற நிலையில் சமூக முன்னேற்றத்தோடு நாமும் பங்கெடுத்து கொண்டு இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து இலக்கை எட்ட வேண்டும்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில். இனி இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 18 திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரிலம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தில்

0: தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: எள் பயிரை பொறுத்த வரைக்கும் 30% அளவுக்கு அயல் மகரந்த சேர்க்கை உடைய ஒரு ரகமா இருக்கு. அதனால பயிர் விலகு தூரம் சான்று நிலை விதையா இருந்ததுனாக்கா 50 மீட்டரும், ஆதார நிலை விதையா இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா 100 மீட்டரும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த இடைவெளி இருக்கும் போதுதான் மகரந்த சேர்க்கை அந்த மாற்று ரகத்திலிருந்து இந்த ரகத்துக்கு வராம தடை செய்யப்படும்.
0: எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும், செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும், அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். வேளாண் ஆலோசனைகள். நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமீத்தாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500

0: ஒரு கிராம் கார்பன் டாசும் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி எக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும், அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: அப்போ ஒரு பெரிய ரேடியோ பெட்டி,
1: இப்போ ஒரு மொபைல் ஆப்,
0: அப்போ ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்போம்,
1: இப்போ ஹெட்போன்ஸ்ல தனியா வைப் பண்றோம்.
0: ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகல, அது என்னன்னா இந்த 90 வருஷமா நம்ம ஆகாஷ்வாணி மேல இருந்த காதல். மார்னிங் அலாம்க்கு இதே ஸ்டேஷன் தான், பாட்காஸ்ட் கூட இதில் தான் கேட்குறேன். 90 இயர்ஸ் ஸ்ட்ராங் ஸ்டில் உங்கள் ஹார்ட் பீட்டில் ஒலிக்குது. ஸ்டே டியூன், ஸ்டே கிரேசி. திஸ் இஸ் யுவர் ஆகாஷ்வாணி.
2: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து IIT மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் CBSE கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
4: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து

0: ஸ்காலர்ஷிப் கொடுத்து நொய்டாவில் வந்து 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.
1: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின்கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற

0: இரண்டு பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்டநாயகன் விருது விராட் கோலிக்கும், தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி

0: சூழல் அறிவோம்.
1: திடக்கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து இன்று அறிந்து கொள்வோம். திடக்கழிவுகள் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மண்ணின் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. இது சுற்றியுள்ள காற்றை மாசுபடுத்தும், நமது சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும். நச்சுப் பொருட்கள் மண்ணில் நுழைந்து நிலத்தடி நீரை பாதிக்கிறது. பிளாஸ்டிக் போன்றவை எரிக்கப்படும் போது அவை நச்சு வாயுக்களை உற்பத்தி செய்கின்றன. இந்த நச்சு வாயுக்கள் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன. திடக்கழிவு மேலாண்மைக்கு அங்கீகரிக்கப்பட்ட சில முறைகள் பின்பற்றப்படுகிறது. குப்பை கொட்டப்படும் குழிகள் மண் அல்லது பிளாஸ்டிக் நுரை கொண்டு மூடப்பட்டிருக்கும். நிலப்பரப்பின் அடிப்பகுதி ஒரு லைனரால் மூடப்பட்டிருக்கும். இது வழக்கமாக பல அடுக்குகளில் அடர்த்தியான பிளாஸ்டிக் மற்றும் மணலால் ஆனது. இந்த லைனர் நிலத்தடி நீரை மாசுபடாமல் பாதுகாக்கிறது. நிலப்பரப்பு நிரம்பியதும் தண்ணீர் வெளியேறுவதை தடுக்க மணல், களிமண், மேல்மண் மற்றும் சரளை அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கும். திடக்கழிவுகளை எரித்தல் முறையில் சாம்பலாக மாற்றும் வரை அதிக வெப்பநிலையில் எரிப்பதை இந்த முறை உள்ளடக்குகிறது. எரிக்கும் போது அதிக அளவு வெப்பத்தை தராத வகையில் எரியூட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. நிராகரிக்கப்பட்ட பொருட்களை மறுசுழற்சி செய்வது அல்லது மீட்டெடுப்பது என்பது அடுத்த பயன்பாட்டிற்கு எடுக்கும் செயல்முறையாகும். இந்த பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்படுவதற்கு முன்பு பதப்படுத்தப்பட்டு சுத்தம் செய்யப்படுகின்றன. இந்த செயல்முறை ஆற்றல் இழப்பை குறைத்தல், புதிய பொருட்களின் நுகர்வு மற்றும் நிலப்பரப்புகளை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. உரம் தயாரிப்பதில் மக்கும் கழிவுப் பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. நிலப்பரப்புகளுக்கு போதுமான இடம் இல்லாததால் கழிவுகள் இந்த நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஊடகத்தில் சிதைவதற்கு அனுமதிக்கப்படுகின்றன. இதன் மூலம் திடக்கழிவுகள் ஆக்சிஜன் இல்லாமல் வெப்பத்தால் வேதியியல் ரீதியாக சிதைக்கப்படுகின்றன. இது பொதுவாக உயர் அழுத்தத்தின் கீழ் மற்றும் 430 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் நிகழ்கிறது. வாயுக்கள், திட எச்சங்கள் மற்றும் சிறிய அளவு திரவங்களாக திடக்கழிவுகள் மாற்றப்படுகின்றன. முறையான திடக்கழிவு மேலாண்மை என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு பகுதியாகும்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: தேவைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இனி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 66%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். இனி புத்தம் புது காலை. பெற்றோரின் நற்பண்புகளே குழந்தைகளின் எதிர்கால நற்பண்புகளுக்கு அடித்தளமாய் அமைகின்றன. இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது.

0: நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக.
1: நாளும் அறிவோம், சேமிப்பின் முக்கியத்துவம். தகவல்கள் வழங்குகிறார் வி விஜயலட்சுமி அவர்கள்.
2: சேமிப்பு என்பது வருங்கால தேவைக்காகவும் அவசர காலங்களுக்காகவும் இன்றைய வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து வைப்பதாகும். இது நிதி சுதந்திரத்தையும் பொருளாதார பாதுகாப்பையும் வழங்கி கடன் இல்லாத வாழ்க்கைக்கும் மன அழுத்தம் குறைந்த வாழ்க்கைக்கும் வழிவகுக்கிறது. சிறு துளி பெருவள்ளம் என்பது போல சிறுகச் சேமித்து பிற்காலத்தில் பெரிய நிதி ஆதாரமாக மாறி வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது. இதனை குறித்த பாடல் ஒன்றினை ஔவையார் அன்றே கூறியுள்ளார். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லார்க்கும் கள்ளனாய் எழுப்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு. நாம் வைத்திருக்கும் பொருளை விட அதிகமாக ஒருவன் செலவு செய்தால் என்ன ஆகும் என்று அவர் அன்றே கணித்திருக்கிறார். தன்மானம் அழிந்து போகுமாம், புத்தி கட்டு செயல்படுவான். அவன் எங்கு சென்றாலும் அங்குள்ள அனைவருக்கும் திருடனாக தென்படுவான். ஏழு பிறப்பிலும் கொடியவனாக மாறிவிடுவான் என்கிறார் ஔவையார். சுருக்கமாக, வரவுக்கு மிஞ்சிய செலவு சமூகத்தில் மரியாதையை முழுமையாக அழித்துவிடும் என்பது இதன் பொருளாகும். ஆகையால் நாம் செலவை குறைத்தோ அல்லது வருமானத்தை பெருக்கியோ சேமிக்கலாம். முற்காலத்தில் சேமிப்பு என்பது பெரும்பாலும் தங்கம், வெள்ளி, நிலம் மற்றும் கால்நடைகளை வாங்குவதன் மூலமே மேற்கொள்ளப்பட்டது. கிராமப்புறங்களில் அரிசி தானியங்களை சேர்த்து வைப்பதும் சிறிய பணத்தை உண்டியலில் சேமிப்பதும் பொதுவான வழக்கம். இந்த சேமிப்பு அவசர காலங்கள் மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு பாதுகாப்பாக அமைந்தது. மேலும் அவர்கள் காலத்திற்கு ஏற்றாற்போல பருவங்களுக்கு ஏற்றாற்போலவும் சேமிப்பார்கள். சரி, இனி நாம் எவ்வாறு சேமிக்க வேண்டும் என்பதனை பார்ப்போம். வருமானத்திலிருந்து செலவுகளை மேற்கொண்டதன் பின்னர் ஏதாவது பணம் எஞ்சியிருப்பின் அதை நாம் சேமிப்பாக கருத முடியாது. ஏனெனில் சில மாதங்களில் நமது செலவுகள் வருமானத்தை விட அதிகரிக்கும் பொழுது நம்மால் அம்மாதத்தில் எதையும் சேமிக்க முடியாமல் போகின்றது. எனவே நாம் நமது வருமானத்தில் முதலாவதாக சேமிக்கும் தொகையை ஒதுக்கி வைத்துவிட்டு எஞ்சிய வருமானத்தில் நமது செலவுகளை கட்டுப்படுத்தல் அவசியமாகும். இதனையே உலகளாவிய ரீதியில் ஒரு சூத்திரத்தின் மூலம் கூறுகின்றனர். வருமானம் மைனஸ் சேமிப்பு சீக்வல் டு செலவு. இதன் மூலம் அவர் கூறுவது என்னவெனில், வருமானத்தில் முதலாவது

0: முழுவதாக நாம் சேமிப்புக்கு ஒதுக்கி வைத்த தொகை போக எஞ்சிய தொகையினுள்ளேதான் நமது அனைத்து செலவுகளையும் கட்டுப்படுத்துமாறு கூறுகின்றார். நாம் அன்றாட செலவுக்கே பணம் இல்லாத போது எப்படி சேமிக்க முடியும்? போதுமான அளவு வருமானம் இல்லாததால் சேமிக்க முடியவில்லை. இது பொதுவான கருத்து. உண்மையில் ஒவ்வொருவரும் சேமிக்க வேண்டும், சேமிக்கவும் முடியும். நாம் சம்பாதிக்க ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே நம் வருமானத்தின் ஒரு பகுதியை தனியாக எடுத்து வைக்க வேண்டும். அதாவது நாம் ரூபாய் 100 சம்பாதித்தால் ரூபாய் 10 சேமிக்க முடியும், ரூபாய் 10 சம்பாதித்தால் ரூபாய் 2 சேமிக்க முடியும். நாம் சம்பாதிக்கும் ரூபாய் 100 ரூபாய் 20 தனியாக வைத்திருந்தால் 5 நாட்களில் நாம் ஒரு நாள் வருமானத்தை சேமிக்க முடியும். நாம் சேமிப்பை விரைவாக தொடங்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து சேமிக்க வேண்டும். இது முக்கியம். சேமிக்கும் தொகை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு எதிர்பாராத லாபமோ வருமானமோ கிடைத்தால் இதை முழுமையாகவோ அல்லது பெரும் பகுதியையோ சேமிக்க வேண்டும். இது நம் எதிர்கால தேவைகளுக்கான கவலையை குறைக்கும், அத்துடன் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க உதவும். அதிக காலம் சேமித்தால் நம் சேமிப்பு அதிகம் வளரும். அதிகம் சேமிக்க சேமிக்க அவசர தேவைகளை சமாளிக்கலாம். வருமானமற்ற முதுமை காலத்தை சமாளிக்கவும் நாம் தயாராகிவிடுவோம். நம் தேவைகளுக்கு நாம் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டாம். நம்மிடம் சேமிப்பு வைத்திருந்தால் நம் தேவைகளுக்காக நாம் கடன் வாங்க வேண்டியதில்லை. நாம் நீண்ட காலம் சேமிக்க வேண்டும். நம் சேமிப்பு வட்டி வருமானத்தால் பல மடங்காக பெருகும். சேமிப்பு என்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு கலை. வருமானத்தில் பெரும் பகுதியை செலவு செய்துவிட்டு மீதியை சேமிக்காமல் சேமித்துவிட்டு மீதியை செலவு செய்வதே புத்திசாலித்தனமாகும். சிக்கனமே சீரிய வாழ்வு என்பதற்கேற்ப இளமையிலேயே சேமிக்க தொடங்குவது சிறப்பான எதிர்காலத்திற்கு அடித்தளமாகும். தற்காலத்திற்கு தேவையான சேமிப்புகளில் பண சேமிப்பு மட்டுமன்றி மிக முக்கியமான சேமிப்பு ஒன்று உள்ளது. அது தண்ணீர் சேமிப்பு, மின்சார சேமிப்பு. இவைகளை நாம் சேமித்தால்தான் நம் எதிர்கால பண சேமிப்பு கரையாமல் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்றே இவைகளையும் சேமிப்போம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் சேமிப்பின் முக்கியத்துவம் குறித்த தகவல்கள் எழுதி வழங்கினார் வி. விஜயலட்சுமி அவர்கள். தேவையற்ற செலவை குறைத்தாலே சேமிக்கும் பழக்கம் தன்னால் வரும்.
2: செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா.

0: பாமா விஜயம் படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குழுவினர். புத்தம்புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: மனத்தை உருக்கும் காட்சிகள் கம்பராமாயணத்தில் ஏராளம். ராமன் முடிதுறந்து காடு நோக்கி புறப்படும் இடம் நம் உள்ளத்தை மிகவும் உருக்கிவிடும் உச்சநிலை காட்சியாகும். அதற்கு காரணமானவள் கைகேயி. ராமன் அவளிடம் பெற்றதாயினும் பேரன்பு கொண்டிருந்தான். கோசலை ராமனை பெற்றதைத் தவிர அவனை வளர்க்க தவம் செய்தவள் கைகேயியே ஆவாள். பரதனை விட ராமனையே தன் அன்பிற்சிறந்த மகனாக கருதியிருந்தவள் கைகேயி. ராமனுக்கு நாளை முடிசூட்டு விழா என்று கூனி சொன்னதும் யாதொரு வேறுபாடும் அறியாத அவள் தூய மனம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தது. அத்தகைய கைகேயியின் மனத்தை கூனி மாற்றினாள். கூனியின் சொற்கள் அவள் நெஞ்சை கொடியதாக மாற்றியது. மூத்தவள் கோசலையிடம் உண்டான அழுக்காறு ராமன் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பையும் அழுங்கச் செய்தது. அன்றிரவே தசரத மன்னனிடம் இரண்டு வரங்களைக் கவர்ந்தாள். அவற்றைக் கூற மறுநாள் காலை ராமனை தன்னிடம் அழைத்தாள். தாயென நினைத்து வந்த ராமன் முன்னே உயிரைக் குடிக்கும் யமன் போல உள்ளத்தில் இரக்கமே இல்லாமல் தனியலாய் கைகேயி வந்தாள். ராமன் மிகவும் பணிந்து நின்ற காட்சியை கம்பன் பாடுகிறான். வந்தவள் தன்னை சென்னி மண்ணுர வணங்கி வாகச் சிந்துர பவழச் செவ்வாய் செங்கையில் புதைத்து மற்றை சுந்தர தடக்கைத்தாளை மடக்குறத் துவண்டு நின்றான். அந்தி வந்தடைந்த தாயைக் கண்ட ஆண் கன்றின் அண்ணான் பசுவிடத்தில் கன்றுபோல் பரிவு காட்டிய ராவனிடம் தன் கருத்தைச் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறாள் கைகேயி. உன் தந்தை ஒன்று சொல்லும்படி ஏவினார் என்று தயங்கினாள். தானே வேண்டி பெற்ற வரத்தைச் சொல்லவும் கூசுகிறாள். அதைக் கேட்ட ராமன் மகிழ்ச்சி உடையவனாக புன்னகை பூத்து தந்தையின் ஏவலைத் தாயாகிய நீரே திருவாய் மறந்தருளினால் என்னை விட பேறு பெற்றவர் யார்? பிறவிப்பயனை இன்றே பெற்றேன். தந்தையும் தாயும் நீரே, தாயே அருளுக, இப்போதே செய்து முடிக்கின்றேன். என்ன பண்பு, என்ன அன்பு! அந்த கைகேயி இந்த மகனுக்கு ஒரு தீங்கேனும் கருதலாமா? அவள் அவ்விதம் நினைக்கும் போதே நம் மனம் பதைத்து உருகுகின்றது. அந்த நிலைக்கு கம்பனின் தெய்வீக பாடல் நம்மை கொண்டு வந்து விடுகின்றது. தான் சொல்லியபடி ராமன் கேட்பான் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறாள் கைகேயி. ஆழிசூழ் உலகமெல்லாம் வரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவெங்காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டாண்டின் வாயன்று ஏவினன் அரசன் என்றாள். ஆழிசூழ் உலகமெல்லாம் தனியாக பரதன் ஆளும்படியான துன்பம் வந்துவிட்டது போலவும் ராமனுக்கு வந்த இன்னல்களை இன்பம் போலவும் பேசுகிறார். ஒருவருக்கும் கிடைக்காத தவம் ராமனுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு என்கிறார். பொன்மகுடம் தாங்குவதை விட தாழ்ந்த சடாமுடிகளை தாங்குவதும் அரியணை மேற்கொள்வதை விட தவம் மேற்கொள்வதும் இன்பங்கள் போல பசப்புகிறார். காட்டினை விரும்பத்தக்க காடு என்றும்

0: அங்கே அவனுக்கு புண்ணியம் காத்திருக்கிறது என்றும், 14 ஆண்டுகள் என்றால் நிறைய ஆண்டுகள் என்று அஞ்சு விடுவானோ என்று நினைத்து, பொழிவின் காணமென்றும் புண்ணியத் துறைகள் என்றும் 72 ஆண்டும் என்று கூறி மயக்குகிறாள். ஏவினன் அரசன் என்றாள். அரச கட்டளையை மறுக்க முடியாதென்றோ? அவள் சொற்களிதான் எவ்வளவு நயவஞ்சகம். ஆனால் ராமனோ மகிழ்கிறான். மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ என்றும், இப்பணி தலைமேற்கொண்டேன் இன்றே விடையும் கொண்டேன் என்று விடைபெறுகிறான். அதனால்தான் சிறையிருந்த செல்வி சீதை ராமனின் இச்செயல்களை எண்ணி பார்த்து, ராமனின் முகம் மும்மடங்கு பொறிந்த முகத்தினன் என்றும், ராமனின் திருமுகச் செவ்வி அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்றும், அரச செல்வத்தை மேற்கொள்க என்ற போதும், இவற்றை துறந்து கானகம் ஏகு என்ற போதும், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினன் என்பதையும், அசோகவனத்தில் ராமனின் மாட்சிமைகளை எண்ணி பொறுத்திருந்தாள் என்பதுதான் கம்பனின் அற்புத படைப்பாகும்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா லிபியால் பங்கேற்ற சித்திரம் இடம்பெறும். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவிலிருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும், சிவசேனா 4 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும், சிவசேனா உத்தவ்

0: தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும் திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடி

0: குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், குருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்டநாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:15. சென்னை மத்திய அலைவரிசையிலும் கும்பகோணம் வேலூர் பண்பலை அலைவரிசைகளிலும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்கிறது.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: இதய ஆரோக்கியத்திற்கு என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகளை பின்பற்றலாம், இதய ஆரோக்கியத்திற்கு யோகாவினுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல இதய நோய்களுடைய வகைகள் மற்றும் காரணங்கள் நமக்கு தெரியணும். இதயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஓய்வில்லாத உறுப்பு. இதயத்தினுடைய வால் மசில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பிளெக்சிபிலிட்டியோட இயங்கும். நுரையீரலிருந்து வர்ற ஆக்சிஜனேட்டட் பிளட்டை உடலின் மற்ற பாகங்களுக்கு அனுப்புறது, மற்றும் மற்ற பாகங்கள்லிருந்து வர்ற கலெக்டட் பிளட்டை மறுபடியும் பியூரிஃபிகேஷனுக்கு லங்ஸ்க்கு அனுப்பும். இதயத்தினுடைய தசைகளில் ஏற்படுற இருக்கும் பிளட் கிளாட்ஸ், பிளாக்ஸ், தளர்வு, ஹைப்பர் டென்ஷன், அதை தொடர்ந்து வர்ற ஸ்ட்ரோக், இப்படி நிறைய இதய நோய்கள் பல வகைகள் இருக்கு. சிஏசின்னு சொல்லுவாங்க, கரோனரி ஆர்டரி கால்சிஃபிகேஷன். நம்ம உடம்புல எலும்புகள் பற்கள் கால்சியமை உறிஞ்சினா தான் நமக்கு நல்ல பலன். ஆனா நம்ம உடம்பு கால்சியம் உறிஞ்சும் தன்மையே குறைவா இருந்துச்சு அப்படின்னா, அது ஹார்ட்டோட பிளட் வெசல்ஸ்ல கொலஸ்ட்ரால் பிளட் கூட சேர்ந்து ஒரு பிளாக்கா உருவாக ஆரம்பிச்சிடும். இது நாளடைவில் என்னன்னா ரத்தம் போற பாதைய அடைக்க ஆரம்பிச்சிடும், அந்த பாதையை ரொம்ப நேரோவாக்கிடும். இந்த வகையான பிரச்சனைய எத்தரோஸ்லெரோசிஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இதய நோய். ஒரு நெகட்டிவான விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அதோட இம்பாக்ட் ஹார்ட்ல அதிகப்படியாவே இருக்கும். நிறைய ரிசர்ச் மூலமா பொறுமை இல்லாம அதிகமா கோபப்படக்கூடியவர்கள், எந்த நேரமும் ஒரு டைம் லைன் செட் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கிறவங்க, ரொம்ப வைராக்கியமா யாருக்கும் எதுக்கும் விட்டு கொடுக்காம இருக்கிறது, செல்ஃப் அசர்ட்டிவா இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள்ல சாதிச்சுட்டா அடுத்து அடுத்து என்னன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது, உடல் நலன்ல கொஞ்சம் கூட கவனம் இல்லாம இருக்கிறது, ரொம்பவே வர்க்காஹாலிக்கா இருக்கிறது, ஃபேமிலி சைடு இருக்கிற எமோஷனல் பாண்டிங்க மேம்படுத்தாம அதன் மூலமா குற்ற உணர்வு அழுத்தத்திற்கு உள்ளாவுதுன்ட்டு நிறைய எமோஷனல் இம்பேலன்ஸும் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை குறைச்சு பலவித நோய்களை உண்டு பண்ணுது. சரி, யோகால இதற்கான தீர்வு என்ன? பயிற்சிகள்னு பாத்தீங்கன்னா முதல்ல வர்றது தாடாசன பயிற்சி. இப்ப நம்ம உடம்புல வந்து மொத்தம் 3 இதயங்கள் இருக்கு. ஆமாங்க, 2 calf muscles இருக்கிற சோலியஸ் மசில்ஸையும் சேர்த்து 3 இதயங்கள்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மசில்ஸோட வேலை என்னன்னா, மேல இருக்கிற ரத்தத்தை ஹார்ட் புவியீர்ப்பு சக்திக்காக ஈஸியா கீழே அனுப்பிடும் உடம்போட மற்ற பாகங்களுக்கு. ஆனா கீழே போற அந்த ரத்தத்தை புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்ப்பா பம்ப் பண்ணி மேல அனுப்புறது ஒரு சவாலான விஷயம். இந்த விஷயத்த நம்ம காஃப் மசில்ஸ்ல இருக்கிற சோலியஸ் மசில்ஸ் வந்து ரொம்ப எளிதா பண்ணுது. இந்த காஃப் மசில்ஸ் வந்து நல்ல ஆரோக்கியமா அந்த மசில்ஸுக்கு நல்ல ஒர்க் அவுட் கொடுக்கறது தான் தாடாசன பயிற்சி.

பயிற்சி. இந்த தாடாசன பயிற்சியை தொடர்ந்து பண்ணும்போது உடம்புல ரத்த ஓட்டம் சீராகுது. காஃப் மசில்ஸ்க்கு உண்டான அருமையான பயிற்சியா இது இருக்குது. இன்னும் இனிஷியலா பாத்தீங்கன்னா பவனமுக்தாசனா சீரீஸ் பயிற்சியை, பாடி ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைசஸ் வந்து நம்ம பண்றது மூலமா பாடியில சர்க்குலேஷனை அதிகப்படுத்த முடியும். மைல்டான அப்டமன் பிரீதிங் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி பிரீதிங் பேட்டர்னை சீராக வைக்கலாம். முத்ராவில் ஹிருதய முத்ரா, அப்பான வாயு முத்ரான்ட்டு ஒரு முத்ரா இருக்குங்க. இந்த முத்ராவுக்கு வந்து பயிற்சி என்னன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத வாயுக்களை கீழ் நோக்கி அனுப்புறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஹிருதய முத்ரா பிராக்டிஸ் பண்றதன் மூலியமா நமக்கு இதயத்துல தேவையில்லாத அடைப்புகள், ரத்தம் சீராக வழிமுறைப்படுத்துறதுலாம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. சசங்காசனா, சர்பாசனா, வஜ்ராசனா போன்ற எளிய பயிற்சிகளை நாம ஆரம்பத்துல இருந்தே பண்ணும்போது உடம்புல இதயத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கவும் வலிமையாக இருக்கவும் ரொம்பவே பங்களிக்குது. இப்போ ஆபரேஷன், பெரிய அளவுக்கு இதய ஆபரேஷன் பண்ணிட்டு வராங்க, அவங்க எந்த விதமான ஒர்க் அவுட்ஸும் வந்து முதல்ல அட்வைசபிள் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல

0: பயிற்சிகளை நாம ஆரம்பத்துல இருந்தே பண்ணும் போது உடம்புல இதயத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கவும் வலிமையாக இருக்கவும் ரொம்பவே பங்களிக்குது. இப்போ ஆபரேஷன், பெரிய அளவுக்கு இதய ஆபரேஷன் பண்ணிட்டு வராங்க, அவங்க எந்த விதமான ஒர்க் அவுட்ஸும் வந்து முதல்ல அட்வைசபிள் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைசஸ் வந்து அவங்க பண்ணலாம். மெடிடேஷன்ஸ், முத்ரா பிராக்டிசஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்றோம். மெடிடேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய பாடி அண்ட் மைண்டை காம் டவுன் பண்ணக்கூடிய நிறைய மெடிடேஷன் எக்ஸசைசஸ் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். செஸ்ட் ஓப்பனிங் எக்ஸசைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முறையான பயிற்சியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புஜங்காசனா, இனிஷியலாக வந்து சரல் புஜங்காசனா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுலேருந்து புஜங்காசனா, எந்த விதமான பேக் பெண்டிங் எக்ஸசைசஸுமே வந்துட்டு இதயத்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேனாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார். உடனே ஒரு 100 நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிக்கிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி பட்னி தான், அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானான். கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கே தேடி பார்த்து அங்கேருந்து கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேறு யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல்

0: ரொம்ப தூரத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நல்ல பண்புள்ள மனிதனாக வாழ வேண்டுமெனில் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி.

0: செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கட்டிக்கிட்டு வீணா பொழுத போக்குவீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடாவில் நாடு, நாடு எங்களுக்கு என்ன செய்தது?
0: நாடு என்ன செய்தது?

தாயில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உள்ள

நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைக்கிடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா.

0: டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டீர்கள். பாடலின் படம் நான் ஏன் பிறந்தேன்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
4: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு

0: அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
3: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படினாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கிற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. சோ இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம்பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி.

0: நான் பெற்ற செல்வம் படத்திற்காக ஏ பி கோமலா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:45.
1: நகர்வலம். இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். இந்த கல்வியாண்டில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 82,888 இடங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்பதை தமிழக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாதா, அங்கே கொடுக்கப்படும் தரமான கல்வி சாதாரணர்களுக்கும் போய் சேராதா என்ற ஏக்கத்தை துடைப்பதற்காகவே RTE எனப்படும் ரைட் டு எஜுகேஷன், அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் நமது நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் LKG மற்றும் 1ஆம் வகுப்பில் உள்ள மொத்த இடங்களில் 25% இடங்களை சமூகத்தின் சாதாரண நிலையில் இருக்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும். 2013-14 கல்வியாண்டு முதல் இத்தகைய வசதி தமிழகத்தில் உருவாக்கி தரப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் சேர்வதற்கு மாணவர்களின் பெற்றோரின் ஆண்டு வருவாய் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதேபோல் குறிப்பிட்ட பள்ளிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மாணவர்களின் வீடு இருக்க வேண்டும் என்ற விதியும் பின்பற்றப்படுகிறது. சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வு கல்வி பயிலும் மாணவர்கள் மத்தியிலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில்தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகம் செய்தது. இதன்படி மாணவர்கள் அவர்கள் பயிலும் தனியார் பள்ளிக்கு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. மத்திய மாநில அரசுகளே RTEயின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கான கட்டணத்தை தனியார் பள்ளிகளுக்கு வழங்கி ஈடுகட்டிவிடும். இந்த கட்டணத்தில் 60% மத்திய அரசு வழங்க, மாநில அரசு மீதமுள்ள 40% வழங்க வேண்டும் என்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வளவு வசதிகளும் செய்யப்பட்ட பின்னரும் இதை பற்றி விவரமே பல தமிழக பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருந்தது. கொரோனா காலத்திற்கு பின்னர் இந்த வசதி மெல்ல மெல்ல தெரிய தொடங்கி இன்று அதன் அளவு பன்மடங்கு உயர்ந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள 7,740 பள்ளிகளில் இந்த RTE இடங்கள் 82,888. ஆனால் அதற்கு பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களோ 2,51,537. இருக்கும் இடங்களைப் போன்று கிட்டத்தட்ட 3 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கடந்த கல்வியாண்டில் பெறப்பட்ட விண்ணப்பங்களோ 1.74 லட்சம். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் 44% அதிகம். 2023 கல்வியாண்டில் பெறப்பட்ட விண்ணப்பங்களோ 1.1 லட்சம் மட்டுமே என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. அதாவது படிப்படியாக மத்திய மாநில அரசுகள் தங்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள தொடங்கியுள்ளனர் என்பதே இங்கே செய்தி. மேலும் இன்னொரு வசதியையும் இங்கே குறிப்பிட வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் அவருக்கு அருகில் உள்ள 5 பள்ளிகளில் இதுபோன்ற RTE அடிப்படையிலான இடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரே ஒரு பள்ளியை மட்டும் சார்ந்திராமல் பல பள்ளிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது ஒன்றில் கிடைக்காவிட்டாலும் மற்றொரு பள்ளியில் அந்த மாணவருக்கு அனுமதி கிடைத்துவிடும் என்பது உறுதி. இருக்கும் இடங்களை காட்டிலும் அதற்கான விண்ணப்பங்கள் அதிகமாக இருக்கும்போது மாநில கல்வித்துறை லாட்டரி முறையில் மாணவர்களை தேர்வு செய்து பட்டியல் வெளியிடும். அப்படி தேர்வு பெற்ற மாணவர்கள் குறிப்பிட்ட தேதிக்குள் வந்து சேரவில்லை என்றாலோ, உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றாலோ, காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் அடுத்த மாணவருக்கு அந்த வாய்ப்பு போய் சேரும். இப்படியாக 2 அல்லது 3 காத்திருப்போர் பட்டியலை பள்ளி கல்வித்துறை வெளியிடும். காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றோருக்கே அந்த பள்ளியில் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். 5 பள்ளிகள் வரை ஒரு மாணவர் விண்ணப்பிக்கலாம் எனும்போது அவருக்கு 3 பள்ளிகளில் இடம் கிடைக்கலாம். ஆனால் அவர் ஒரே ஒரு பள்ளியை மட்டுமே தேர்வு செய்து உரிய ஆவணங்களை வழங்கி சேர முடியும். இதனால் மீதமுள்ள பள்ளிகளில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் காலியாக இருக்கும். படிப்படியாக காத்திருப்போர் பட்டியலில் இருப்போர் இத்தகைய காலியாகும் இடங்களில் போய் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பல பெற்றோர்களுக்கு இத்தகைய சீரான வழிமுறை இருக்கிறது. எப்படி இருந்தாலும் தமது குழந்தைக்கு நல்லதொரு தனியார் பள்ளியில் கட்டணமே

0: இல்லாமல் இடம் கிடைத்துவிடும் என்ற விவரம் தெரியாமல் இருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசும் தமிழக பள்ளிக் கல்வித்துறையும் மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நல்ல பலனை கொடுக்க தொடங்கியுள்ளன. ஓர் அரசு என்பது அனைவருக்குமானது. அங்கே ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை. அனைவருக்கும் அனைத்து பலன்களும் போய் சேர வேண்டும் என்பதுதான் ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த திசையில் இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் மிகுந்த பயனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி பெற்றோர் மேன்மேலும் விவரங்கள் தெரிந்து கொண்டு தங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள துணிந்திருப்பது வரவேற்கத்தக்கது.
1: இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். எழுதியவர் ஆர். வெங்கடேஷ். வாசித்தவர் டாக்டர் எஸ். மேகலை.

0: சங்கிலி தேவன் படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சௌந்தரராஜன் குழுவினர்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://aware.gov.

0: @in.
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: உண்மைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேரம் 7:55. புத்தம் பொது காலையில் இனி
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பொதுவா கழிவுகளை தீயிட்டு கொளுத்தும் பழக்கம் நம் ஆட்கள் எல்லார்கிட்டையும் இருக்கு. எதையும் தீ வச்சு எரிக்கிறதுனால நமது சூழல்ல வெப்பநிலை அதிகரிக்கும். இன்னொன்னு, தீ வச்சு எரிப்பதால் அந்த பூமியில வெப்பம் அதிகரித்து அதில் வாழும் உயிரினங்கள் இறந்து போகும். அப்புறம் அந்த புகை மூட்டம் காரணமா சூழல் சீர்கேடும் ஏற்படும். என்னதான் செய்யறது? இந்த மாதிரி கழிவுகளை மக்க வச்சு இயற்கை எருவாக மாற்றி நிலத்துக்கு இடலாம். மக்க வைத்து மண்புழுக்களுக்கு இயற்கையான அருமையான உணவா கொடுத்து அவை இடும் கழிவுகள் மண்புழு கம்போஸ்ட் நமது நிலங்களுக்கு இயற்கை எரு. இப்படி ஒரு மாற்றம் செய்து கம்போஸ்ட் தயாரித்து இன்றைய இயற்கை எரு தேவையை பூர்த்தி செய்யலாம். 1 கிலோ ₹10 விற்பனை செய்து காசும் பார்க்கலாம். எந்த இயற்கை கழிவுகள் பண்ணை கழிவுகளா இருந்தாலும் அவற்றை மக்க வைக்க தொழில்நுட்பம் வந்துருச்சு. டீகம்போசஸ் அப்படின்னு நுண்ணுயிர் கலவைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மணிகண்டன் ஐயா, வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்தி கழிவுலேருந்து காசு பார்க்க முயற்சிக்கணும். நம்ம ஆட்கள் இப்போ முடிச்சுக்கிட்டாங்க. பண்ணை கழிவுகளை தீ வச்சு கொளுத்துறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தோப்புகளில் தீயிட்டு கொளுத்துறதுனால தேனீக்கள் மட்டுமின்றி மகரந்த சேர்க்கைக்கு உதவி புரியும் மற்ற பூச்சிகளும் தோப்புலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்று விடுகின்றன, அல்லது அந்த தீயில் மாட்டி இறந்து போகின்றன. தென்னந்தோப்புல தீயிட்டு கொளுத்தும் போது மகரந்த சேர்க்கை பாதிக்கப்பட்டு 50% விளைச்சல் குறையும். இயற்கையா நடைபெற வேண்டியவை அப்பப்ப அப்படியே நடந்தால் நல்லது. நடைபெறலன்னா நாம செயற்கையா நடைபெற வைப்பது காலத்தின் கட்டாயமா இருந்தாலும் தானா பழம் பழுத்தா நல்லது. தடிகொண்டு அடித்து பழுக்க வச்சா நல்லா இருக்குமா? சிந்திக்கணும். அதே போல விவசாய அன்பர்கள் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை இயற்கை செயற்கை உரங்கள் வழியா கொடுக்கறாங்க. அந்த உரங்கள் நுண்ணுயிர்களின் உதவியோடு பயிர்களின் வேர்களை சென்றடைகின்றன. இப்போ தோப்புகள்ல நிலங்கள்ல பண்ணை கழிவுகளை எரிக்கும் போது இந்த நுண்ணுயிர்களும் இறந்து போகின்றன. அப்போ நாம இடும் உரங்கள்ல இருக்கும் சத்துக்கள் பயிர்களை சென்றடையாது இல்லையா? இது போன்ற மாற்றங்கள்லாம் நடைபெறும் போது மண்ணில் இருக்கும் உயிர்கள் இறக்கின்றன. மண் உயிரற்ற ஒரு பொருளா மாறுது. மணிகண்டன் ஐயா, தீயின் வேகம் நிலத்தில் உள்ள பயிர்கள் அவற்றின் இலைகள் வேர்கள் போன்ற பாகங்களை செயலிழக்க செய்கின்றன. மீண்டும் இவை புதுப்பித்துக் கொள்ள நாளாகும். இதனால பயிர் விளைச்சலும் பாதிக்கப்படும். நமது நிலத்தில் வைக்கும் தீ அண்டை நிலத்தாரையும் பாதிக்கும். இப்படி ஒரே ஒரு செயல்னால பல பாதிப்புகள் தீமைகள் நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்திருப்போருக்கும் அக்கம்பக்கத்தில் உள்ளோருக்கும் உண்டாகுது. அதனால தென்னந்தோப்புல விழும் மட்டை ஓலை போன்ற கழிவுகளை இனியும் எரிக்காமல் அவற்றை தூள் தூளாக்கி, இதுக்கெல்லாம் கூட இப்போ கருவிகள் வந்துருச்சு, தூள் தூளாக்கி மக்க வச்சு எருவாக்குவோம். நமது சூழல் நல்லபடியா இருக்க நம்மாலான நற்பணிகளை செய்வோம். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
1: வழங்கினார் பி. சரவணன் அவர்கள்.
2: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
4: எள் பயிரை பொறுத்த வரைக்கும்

0: 60% அளவுக்கு அயல் மகரந்த சேர்க்கை உடைய ஒரு ரகமா இருக்கு. அதனால பயிர் விலகு தூரம் சான்று நிலை விதையா இருந்ததுனாக்கா 50 மீட்டரும் ஆதார நிலை விதையா இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா 100 மீட்டரும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த இடைவெளி இருக்கும் போதுதான் மகரந்த சேர்க்கை அந்த மாற்று ரகத்திலிருந்து இந்த ரகத்துக்கு வராம தடை செய்யப்படும்.
1: எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தொடர்வது 8:00 செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலகத் தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர் 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: நேரம் 8:15. புத்தம்புது காலையில் இனி திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியது.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஒலித்த பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக மனோசித்ரா பாடியது. திரைக்காலத்தின் நிறைவான பாடல் பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கியிருக்கிறது காதலன் திரைப்படத்திற்காக.

0: 24 Rajya Sabha seats from 10 states to be issued this morning, sent to launch month-long Khet Bachao Abhiyan to promote judicious use of fertilizers from Raisen district in Madhya Pradesh, West Bengal Chief Minister Shubhendu Adhikari to expand his cabinet this morning with induction of 35 new ministers, renowned singer Suman Kalyanpur passes away in Mumbai, and in cricket, Royal Challengers Bengaluru wins second consecutive IPL title, beating Gujarat Titans by 5 wickets in the final match at Ahmedabad. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி சென்னை மதியில 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்கலாம் திரைகானம். முதல் பாடல் சிற்றீராம் பாடியது மகாராசன் படத்திற்காக.

0: second consecutive IPL title, beating Gujarat Titans by 5 wickets in the final match at Ahmedabad. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி சென்னை மதியில் 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்கலாம் திரைகானம். முதல் பாடல் சித் ஸ்ரீராம் பாடியது மகாராசன் படத்திற்காக.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரக் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: வாழை படத்திற்காக தி பாடியுள்ள பாடல்.

0: ஜி வி பிரகாஷ்குமார் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் லவர்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
0: திரைகானத்தில் நிறைவாக எறும்பு படத்திற்காக சக்தி ரித்விக் பாடியுள்ள பாடல்.

0: சின்ன முக்குச்செடி தொட்டு பறிச்சோ, வித நெல்லு விட்டு வயலில் தொழில் குதிச்சோம்,
1: வாழ தோப்புக்குள்ள வலைய விதிக்க இல்ல வசமா கிடைக்க வெண்ணிக்கிட்டோம், வெப்பம் கொட்ட அள்ளி வந்து கொட்டி கொடுத்தோம், முட்டை மல்லாட்ட உரிச்சு கட்டி எடுத்தோம்,
0: எதுவும் தோணவில்லை எங்க

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி காதோடு கானம் பாடும் காற்றின் மொழி, உணர்வோடு உறவாடும் அலைவரிசை தோழி, வாழ்வை வண்ணமயமாக்கும் வசந்த பூங்காற்று.

0: மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தனது 90 ஆண்டுகால பயணத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை, கிராமப்புறம் தொடங்கி நகர்ப்புறம் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நாட்டு நடப்புகள், பன்னாட்டு செய்திகள், அரசின் நலத்திட்டங்கள், கலை, இலக்கியம், அறிவியல், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணியில் கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் கருத்து பரிமாற்றமும் இங்குண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்குமான நிகழ்ச்சிகள் அலைவரிசையில் வலம் வரும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய பரிமாணத்தில் ஆகாஷ்வாணி என்றும் மக்கள் மனதில். வானொலி குறித்த தங்கள் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது நேயர்கள்.
1: என் பெயர் ராஜம்மா. ரேடியோனா நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறதுமா. அந்த காலத்தில் ரேடியோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்போ டிவி அது இது, சினிமா கூட அப்போ அதிகமாக யாரும் போகமாட்டாங்க. ஆனால் ரேடியோ தான் எல்லாமே, அதில் தான் கேட்கறது, அதில் தான் எல்லாமே வர்றது. பாட்டு, சமையல் குறிப்பு எல்லாமே அதில் தான் வரும். இந்த ரேடியோ அந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அது வாங்கிறதுக்கு கூட எல்லாராலையும் முடியாது. ஆனால் யாராவது ஒரு வீட்டில் இருக்கும், அதை வச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெரிய டிவி பெட்டி மாதிரி இருக்கும் ரேடியோ. எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. அந்த பெட்டி முன்னால் தான் எல்லாரும் உட்காந்து, கூடி உட்காந்து எல்லாருமே பாட்டு கேட்கறது எல்லாமே அதை தான் கேட்பாங்க. அப்போ காலத்தில் போடுவாங்க புது வெள்ளம், ஒளிச்சித்திரம், சமையல், இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. புது வெள்ளத்தில் தான் புது புது பாட்டாக போடுவாங்க. ஆனால் அப்போ எல்லாரும் நினைப்பாங்க, அந்த பெட்டிக்குள்ளேருந்து யார் பேசுகிறா, அவங்க எப்படி உள்ளே போனாங்க, எங்கேருந்து இந்த பேச்சு வருது, எப்படி இப்படிலாம் வரும், அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யார் போய் உள்ளே உட்காந்து இது பேசுகிறான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறியாத காலங்கள் அப்போ அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த ரேடியோவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இப்போவும் இருக்குது, ஆனால் அப்போ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இப்போ நிறைய குடித்தனங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அந்த ரேடியோ நடுவில் கொண்டு வைப்பாங்க, எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் கேட்கட்டும்னு நடுவில் வச்சுருப்பாங்க. வச்சு எல்லாரும் உட்காந்து அதை கேட்பாங்க. ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனால் அந்த ரேடியோவுக்கும் லைசன்ஸ் கூட உண்டு. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த ரேடியோவை வீட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு. லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட்ல கூட ஓடாது, பேட்டரி தான் இந்த ரேடியோவுக்கு. இன்னும் நிறைய மலைவாழ் கிராமங்கள்ல இந்த ரேடியோ தான் அவங்களுக்கு. இந்த ரேடியோ வச்சு அவங்க இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேடியோ புகழ் அதிகமாகிக்கிட்டு தான் போகுதே தவிர குறையலானோம்.
2: என் பேர் ஸ்டெல்லா. நான் தூத்துக்குடி மூணாவது மைல் பகுதியில இருந்து பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்ட ஒண்ணு. நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்க தாத்தா வந்து அந்த வானொலி பெட்டி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து

0: எனக்கு முதல் அனுபவங்கிறது ஒரு பெரிய தலைவர், மக்கள் மனதில நீங்க இடம்பெற்ற தலைவருடைய மறைவு செய்தியை தான் அப்போ வந்து வானொலி மூலமா தெரிஞ்சோம். அந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து அந்த ஒரு தெருவே வந்து அந்த ஒரு வானொலி பெட்டி முன்னாடி தான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல இருந்தே நான் வந்து எனக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து அதுல வந்து பெண்கள் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு, அது எல்லாமே பிரயோஜனமா இருக்கும். குழந்தைகள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூஸ் வந்து காலையில நியூஸ் ரெண்டு தடவை நான் கேட்பேன். மற்றபடி வந்து எண்ணுயிர் தோழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுல வந்து பிசினஸ்ல ஜெயிச்ச பெண்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்துல கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துக்கிட்டேன். என்னோட குரலே நான் கேட்டு என்னோட விருப்ப பாடலை நான் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து நல்லா செயல்பட்டு வர்ற, எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில அதோடைய இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 90 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
1: தூத்துக்குடியிலிருந்து திலகவதி. வானொலி மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்கள், இசை, செய்தி என எல்லாவற்றையும் உடனே வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம்னே சொல்லலாம். மின்சாரம் இல்லாமலேயே பேட்டரி மூலம் இயங்கக்கூடியதுதான் இந்த வானொலி. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடியது. தொலைக்காட்சிக்கு முன்பே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தது வானொலினே சொல்லலாம். நாட்டு நடப்பின செய்திகள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பலவிதமான பாடல்களை என் குழந்தை பருவம் முதலே தெரிந்து கொள்ளவும் பாடுவதற்கும் உதவியது இந்த வானொலி. வானொலி தான் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் அப்படின்ற பெயர்ல ஒளிபரப்பியது. எங்கள் வீட்டில் 1989ல் தான் தொலைக்காட்சி வாங்கிய நேரம். அதற்கு முன்பாகவே ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு நாடகம் கேட்ட பழக்கம் உண்டு. அன்று தொடங்கியது தான் இலக்கிய பயணம். செய்திகள் அதிகம் கேட்டிருக்கிறேன். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி என்ற ஒரு விதமான சத்தத்தோடு துவங்குவதை நினைக்கும் போது ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது. காலையில் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒரு தனித்துவமான பேச்சு நடை கொண்டிருந்தது. வானொலினா பாடல் கேட்பது மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கவும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வானொலி இருக்குன்னு சொல்லலாம். திரைப்படம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டிருக்கோம். சாலை போக்குவரத்தின் நிலை, அன்றாடம் செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒளிபரப்பியிருக்காங்க வானொலியில. தற்போது தூத்துக்குடி வானொலி லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. போன் செய்து நேயர்களிடம் பாட்டு கேட்பது, ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது என நிகழ்ச்சியினை நடத்தி வர்றாங்க. முதல்ல ஸ்டேஜ் ஃபியரை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம். அதற்கு மேலாக அவர்களிடம் உள்ள டேலண்ட், அவங்க கிட்ட என்ன விதமான தகுதி இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவியா இருக்குன்னு சொல்லலாம். குட்டீஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சி ஒன்று மிகப்பெரிய சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பயனுடையதா இருக்குன்னே சொல்லலாம். அந்த ப்ரோக்ராம்ல முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய மழலை மொழி மிகவும் அருமையா இருக்கு. சின்ன குழந்தைகள் ரைம் சொல்ற அழகு, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு சொல்லவே முடியாது. கதை சொல்வது, பாடல் பாடுவது, சில கேள்விகளை தொகுப்பாளர்கள் கேட்க குழந்தைகளுக்கே உரிய பாணியில் பதில் சொல்வது என கேட்க கேட்க மிக அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலியில பாவையர் பார்வைன்னு ஒரு நேரலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பெண்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு பேசுறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு பயம், தாழ்வு மனப்பான்மைன்னு எல்லாத்தையும் நீக்கி துணிவினை பெறச் செய்கிறது. இந்த அளவில் பெருமை கொண்ட நம் தூத்துக்குடி வானொலி இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நான் 3 முறை பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சி பல்விதமான தரப்பினருக்கு, அதைவிட குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிபரச் செய்வதற்கு உதவுகிறது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.

இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளின் உடல் நலன், மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கு பயனளிக்கும். பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல நண்பன் ஆகாஷ்வாணி.

0: காதலடி.
1: என் பேரு மைத்திலி, நான் தூத்துக்குள்ள இருக்கேன். ஒரு அழகான குடும்ப தலைவி. எனக்கும் ரேடியோக்குமான சொந்தம் அப்படின்னா 5 வயசு இருக்கும் போதுலேருந்து இருக்கு. என் தாத்தா வீட்டுல இருக்கும் போதே அதை கேட்டுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, அப்பெல்லாம் உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னடா கேட்குறாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் இது ரேடியோன்னு தெரியும். இந்த கம்பிக்குள்ளேருந்து எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் பாடுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷில் நியூஸ் வாசிப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படா வாசிப்பாங்க அப்படின்லாம், இப்படிலாம் வாசிக்க முடியுமா அப்படிலாம் யோசிப்போம் நாங்கள். அப்புறம் இந்த காலையில் அப்போ ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப எல்லாம் இயேசுவே அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சாமி பாட்டா என்னன்னே தெரியாமல் நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து பாடிட்டு வாடிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாடகம், தொடர்கதை அப்படின்னு ராத்திரில பேசுவாங்க பாருங்கள், அதை அப்படியே ட்விஸ்ட் வச்சு அழகாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் விடுகதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒளிச்சித்திரம் ரொம்ப பிடிக்கும்.
2: என் பேர் மரிய லிபியால். நான் வானொலியை வந்து முதன் முதல்ல கேட்டது எனக்கு தெரிஞ்ச வகையில் பஸ்ஸில் நான் போகிறப்போ, பயணம் செய்கிறப்போ, காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நான் ரேடியோ கேட்டிருக்கிறேன். அதில் எஃப்எம்ல பாட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நடத்துறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது பிடிச்சு போய் அதுக்கப்புறம் நான் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக கேட்க பழகினேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குறிப்பிட வகையில் எனக்கு மகளிருக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் வர்ற சிந்தனைகள் அது எல்லாமே எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குங்கிறனால சில பாடல்கள் வந்து அதில் கேட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவுச்சு. இந்த மாதிரி நிறைய வகையில் நான் ரேடியோ எஃப்எம் வந்து கேட்டதுனால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்றதுக்கு இது ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டது. இப்படி பல வகையில் எனக்கு வானொலி வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டேன். நிறைய செய்திகளை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வகையில் அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது.
3: வண்ணங்களுக்கு எண்ணங்கள் கொடுத்தாய், உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்தாய், வசந்த தூரலாய் வாசல் தேடி வந்தாய், காற்றோடு கைகுலுக்கி காதோடு பேசினாய், உலக விஷயங்களை உரக்க பேசி உயிர்ப்புடன் இருக்கிறாய், எட்டு திக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எத்திக்கும் கொண்டு சேர்க்கிறாய், இசையும் கவிதையுமாய் கதையும் இலக்கியமுமாய் எளிய நடையில் நேயர்கள் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். சலமேல திருவொற்றியூர் தியாக ஐயர் இயற்றிய தர்பார் ராகவர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்.

நேரம் 9:29 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாஹிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஜனரஞ்சனி ராகம் ஆதிதாளத்தில் ராமசாமி சிவன் கிருதி.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: பத்து மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோரிடையே உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது.

0: 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 420 கிராமங்களில் மீன்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15 நாட்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக பாலூட்டி வலத்து கிளி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், P சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: எள் பயிரை பொறுத்த வரைக்கும் 30% அளவுக்கு அயல் மகரந்த சேர்க்கை உடைய ஒரு ரகமா இருக்கு. அதனால பயிர் விலகு தூரம் சான்று நிலை விதையா இருந்ததுனாக்கா 50 மீட்டரும் ஆதார நிலை விதையா இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா 100 மீட்டரும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த இடைவெளி இருக்கும் போதுதான் மகரந்த சேர்க்கை அந்த மாற்று ரகத்திலிருந்து இந்த ரகத்துக்கு வராம தடை செய்யப்படும்.
0: எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி பி ஸ்ரீனிவாஸ், ஜே பி சந்திரபாபு, பி சுஷீலா, எல்லா ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல் படம் பாத காணிக்கை.

0: கேட்ட அந்த பாடலுடன் முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: ஹாய் கலை, எப்படி இருக்க?
2: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
1: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
2: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
1: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு. என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
2: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
1: அப்படியா? சூப்பர் கலை, கேக்கவே நல்லா இருக்கே.
2: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள் காய்கள் பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
1: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த

0: பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் 3ஆம் பிறை திரைப்படத்திலிருந்து பாடல், பாடியவர் KJ யேசுதாஸ்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: நேர்களை, ஆகாஷ்வாணி தமது ஒலிபரப்பில் திரைப்பட பாடல்களை வழங்கி நேர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை 10:02 முத்து சிதறல் கேட்கலாம், 11:02 தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. இவ்விரு நிகழ்ச்சிகளும் நேயர்கள் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: வானொலிக்கு 90
1: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும் அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும்

0: அகிலன், பி எஸ் ராமையா இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிகையில்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.
1: நேரம் 11:32. 20 நொடி. மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்தில் இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

மஞ்சள் நிலா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடியவர்கள் பி. ஜெயச்சந்திரன், பி. சுஷீலா.

பட்டு வண்ண சேலைக்காரி. எனக்கு கொட்டு வந்த சொந்தக்காரி.

கோபுரங்கள் சாய்வில் தெரியல இத்திரைப்படத்தில் கிருஷ்ணச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டோம். நிலைவாக ஒலிக்கும் இந்த பாடல் வாணிஜியராம் கே ஜே யேசுதாஸ் பாடியது படம் என் நெஞ்சம் உனக்காக.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 12:40 ஆகாஷ்வாணி.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
6: மாட்டிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12 சங்கீத சாரல் நிக்கில் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், நெய்வேலிக்க கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளம் பாரத் விஸ்டார் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தாய்மையின் பயணம் ஜே கிருத்திகா தேவி அவர்களுடன் நேர்முகம். உரையாடுபவர் கே வித்யாபதி அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் வி கிரிஜா அவர்கள், மாணவர் த்ருவா ரஞ்சித் ஹரன்கர். 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் 9:30 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். 6:40 மனதில் நின்றவை, 7 திரைகானம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 13 பகுதி, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள், திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகானம், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 இசை பேருரை, மயூர துவஜ உபாக்கியானம் வழங்குபவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
5: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
6: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi and Myanmar President U Myint Aung Hlaing are holding bilateral talks in New Delhi. The talks aim to further strengthen the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, is likely to come up for discussions during their talks. The Myanmar president arrived in Gaya in Bihar on Saturday on a 5-day visit to India. He will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Our correspondent has the details.
7: The president of Myanmar will meet President Draupadi Murmu today evening at Rashtrapati Bhavan. He is also scheduled to visit to the Light and the Lotus, relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the national capital. The exhibition is showcasing the sacred Piprahavar relics associated with Lord Buddha along with significant associated antiquities. The official visit of the president of Myanmar to India is expected to further strengthen and deepen the multifaceted relations between the two countries. With Suparna, Anupam Mishra, Akashvani News, Delhi.
6: The India-Oman Comprehensive Economic Partnership Agreement, CEPA, has come into force today. Commerce and Industry Minister Piyush Goyal said the CEPA will deepen the economic and strategic ties between the two nations

0: இதுவரை சங்கீத சாரலில் நிக்கில் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல நிகழ்ச்சியில் மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். 1:10 இசைமலர். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினைக் கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000+ கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75 லட்சத்திற்கு

0: மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதையொட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு எச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கடசுப்ரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண் சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43 ரூபாய் 50 காசும், கொல்கத்தாவில் 53 ரூபாய் 50 காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய

0: பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
2: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறது
1: தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
3: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண எஸ்பிஐ சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும் எல்லா
1: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் விடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் தென்கடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, தெற்கு மற்றும் வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும் லட்சத்தீவுகள் மற்றும் மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு கேரள கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். குஹன் இயற்றிய பாடல், பாடியவர் AP கோமலா, இசை MS விஸ்வநாதன்.

0: கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
1: இன்றைய பாட்காஸ்ட் வரை
0: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி
1: செய்திகள் நாடகங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள் வானொலியின் 90th ஆண்டு விழா பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்
0: கேளுங்கள் கொண்டாடுங்கள்
2: மெல்லிசை பாடல்களில் அடுத்து உமா கீதா பாடிய பாடல் இயற்றியவர் என் மனோகரன் இசை கே ஏ சேதுபதி

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளமான பாரத் விஸ்தார் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: விவசாயிகளுக்கு நம்பகமான ஆலோசனைகளை வழங்குவதற்காக 2026 பிப்ரவரி 17 தேதி இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் பாரத் விஸ்தார் திட்டம். அதாவது விர்ச்சுவலி இன்டகிரேட்டட் சிஸ்டம் டு ஆக்சஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸ் என்பதுடைய சுருக்கம்தான் விஸ்தார். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவுடன் உதவக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது. இந்த தளம் ICAR என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் உருவாக்கப்பட்ட அரசியல் வேளாண் நடைமுறைகள் மற்றும் பல்வேறு அரசு டிஜிட்டல் தளங்களில் இருக்கக்கூடிய சூழல் அமைப்புகள் போன்றவற்றை ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறது. பயிர் மேலாண்மை, வானிலை, சந்தை விலைகள், பூச்சி மற்றும் நோய் தடுப்புகள், மண் ஆரோக்கியம் குறித்த அனைத்து ஆலோசனைகளையும் விவசாயிகளுக்கு வழங்குகிறது. பயிரிடுவதற்கு முன்பாக மழை எப்போது வரும், வெப்பநிலை மாற்றம், புயல் எச்சரிக்கை போன்றவற்றை முன்கூட்டியே வழங்கும். விவசாயி தன்னுடைய கைபேசியில் பயிரை புகைப்படம் எடுத்து பதிவேற்றினால் நோய், பூச்சு தாக்குதல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றை செயற்கை நுண்ணறிவு மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு எந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும், எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் நாம் பெறலாம். பயிர் விளையும் போது மண்ணின் ஈரப்பதத்தை

0: கண்காணித்து எப்போது தண்ணீர் விட வேண்டும், எவ்வளவு தண்ணீர் விட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். மண்ணின் தரம் என்ன, எந்த மண்ணிற்கு எந்த பயிர் பொருத்தம், எந்த உரம் சிறந்தது என்பதை விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்யும். பயிருடைய விளைச்சலுக்கு பிறகு எப்போது விற்பனை செய்யலாம், எந்த சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் என்று பல்வேறு சந்தைகளுடைய விலைகளை ஒப்பிட்டு விவசாயிகளுக்கு தகவல்களை வழங்கும். இந்த தளம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் சேவையை வழங்குவதால விவசாயிகள் தங்களுடைய மொழியிலேயே ஆலோசனைகளை பெறலாம். ஆண்ட்ராய்டு கைபேசி இல்லாதவங்க 1552 6 1 என்ற எண்ணின் மூலமாக குரல் அடிப்படையிலான தகவல்களை பெறலாம். பிரதம மந்திரி கிசான் திட்டம், பிரதம மந்திரி உழவர் வேளாண்மை திட்டம், மண் சுகாதார அட்டை, கிசான் கடன் அட்டை, வேளாண் உட்கட்டமைப்பு நிதி, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, பிரதம மந்திரி ஆஷா, திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டம், ஒரு துளிக்கு அதிக பயிர் மற்றும் வேளாண் இயந்திரமாக்கல் துணை திட்டம் உள்ளிட்ட 10 முக்கிய மத்திய திட்டங்களை ஒருங்கிணைக்குது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அணுகலை உறுதி செய்வதற்காக இந்த தளம் ஸ்மார்ட் போன் அல்லாத பயனர்களுக்கு குரல் வழி மற்றும் ஊடாடும் குரல் வழி பதிலளிப்பு அமைப்பு அணுகலை வழங்குகிறது. இது டிஜிட்டல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக பிராந்திய மொழிகள், மாநிலம் சார்ந்த வேளாண் திட்டங்கள், தகவல் மற்றும் விரிவாக்க வலையமைப்புகள், அத்தோட விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றுக்கு விரிவுபடுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாரத் விஸ்தார் 2023 ஆண்டுடைய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் நாட்டின் பிற தகவல் தொழில்நுட்ப சட்டங்களுக்கு இணங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய கணினி அவசரகால பதிலளிப்பு குழு ஆகியவற்றின் இணைய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுடன் முழுமையாக இணக்கமான வலுவான தரவு பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. இது மட்டுமில்லாம அரசாங்கம் இந்த அனைத்து தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளிலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில பாதுகாப்பு தணிக்கைகளை மேற்கொள்றதோட அபாயங்களையும் கண்காணிக்கிறது.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளமான பாரத் விஸ்தார் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi and Myanmar President Aung May Aung Hlaing are holding bilateral talks in New Delhi. The talks aim to further strengthen the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, is likely to come up for discussions during their talks. The Myanmar president arrived in Gaya in Bihar on Saturday on a 5-day visit to India. He will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Our correspondent has the details.
4: The president of Myanmar will meet President Draupadi Murmu today evening at Rashtrapati Bhavan. He is also scheduled to visit to the Light and the Lotus, relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the national capital. The exhibition is showcasing the sacred Piprahava relics associated with Lord Buddha along with significant associated antiquities. The official visit of the president of Myanmar to India is expected to further strengthen and deepen the multifaceted relations between the two countries. With Suparna Anupam Mishra, Akashvani News, Delhi.
3: The India-Oman Comprehensive Economic Partnership Agreement, CEPA, has come into force today. Commerce and Industry Minister Piyush Goyal said the CEPA will deepen the economic and strategic ties between the two nations. In an article published in a national daily, Mr. Goyal said the agreement immediately gives 100% duty-free market access in Oman to 98% of tariff lines, covering 99.38% of exports. Gross goods and services tax, GST, collections rose 3.2% to over 1,94,000 crore rupees last month.

0: on improved supplies of goods and services and continued expansion of collection from imports. The gross GST collection in May last year was 1,88,000 crore rupees. Gross central GST collection from domestic transactions last month stood at 37,397 crore rupees, state GST at 45,143 crore rupees, and integrated GST at 51,990 crore rupees. Taxable supplies of goods grew 26.9% during the reported period, reflecting domestic demand, while the same for the services sector grew 22.2%, demonstrating structural resilience in domestic consumption. Notification was issued today for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will go to poll on the 18th of this month. Notification for the Rajya Sabha by-poll for 1 seat each in Maharashtra, Tamil Nadu and Odisha was also issued today. The polling will be held on the 18th of this month. The counting of votes will take place on the same day. The West Bengal Cabinet headed by Chief Minister Shubhendu Adhikari was expanded today with the induction of 35 new ministers. Governor R. N. Ravi administered the oath of office and secrecy to the new members of the Council of Ministers at a swearing-in ceremony held at Lok Bhavan in Kolkata. The legislators sworn in as Cabinet Ministers include Chopan Dasgupta, Arjun Singh, Tapos Roy and Shankar Ghosh, among others. Pradhan Mantri Street Vendors Atmanirbhar Nidhi PM Swanidhi scheme completed 6 years today. Since its launch in 2020, more than 1 crore 12 lakh loans have already been disbursed. Hailing the scheme, Prime Minister Narendra Modi said PM Swanidhi has transformed the lives of countless street vendors by ensuring access to collateral-free credit, financial inclusion and new opportunities for growth. The prices of 19 kilogram commercial LPG cylinder used by hotels, restaurants and other businesses has been hiked, ranging from 42 rupees to 53 rupees 50 paise. There has been no change in the rates of domestic cooking gas used by households. In the Under-17 Asian Wrestling Championships, India's women grapplers delivered a strong performance, winning a total of 10 medals, including 2 gold, 3 silver and 5 bronze in Da Nang, Vietnam. Leading the charge, Deeksha in the 43-kilogram category and Garima in the 73-kilogram category clinched gold medals. And with that, we end this news bulletin.
1: Neram Orumani Patanimidam
2: Akashvani. Yenuir Tori.
3: இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் மகளிர் நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்பவர் டாக்டர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி அவர்கள்.
4: எண்ணுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். அன்பின் அரும்பாக உயிர் மலர்கின்ற அந்த அற்புத பயணம், ஒரு பெண்மையின் உள்ளத்தில் தாய்மை முதன் முதலாக விதைக்கப்படும் அந்த தருணம், அது வெறும் மாற்றமல்ல, இயற்கை எழுதும் ஒரு இனிய காவியம். கரூல துடிக்கிற அந்த சின்ன இதயத்தோட ஓசையில ஒரு வீட்டோட எதிர்காலமே இசையா பிறக்குது. தாயோட சுவாசத்துல நம்பிக்கை வளருது. அவளோட கனவுகள்ல ஒரு புதிய உலகமே உருவாகுது. தாய்மை அற்புதமான உணர்வு. மனதளவுல மட்டும் இல்லாம உடல் ரீதியா அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன, அதற்கு தங்களை தயார் செய்து கொள்வது எப்படி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மிடையே விளக்கம் அளிக்க வந்திருக்கிறார் மகப்பேறு மருத்துவர் காயத்ரி தேவி அவர்கள். வணக்கம் மேம்.
5: வணக்கம்.
4: ஒரு பெண் தாய்மை அடையறதுக்கு தடையா இருக்கிற விஷயங்கள் என்னென்ன?
5: முன்னாடிலாம் கல்யாணம் ஆனா உடனே கன்சீவ் ஆயிடுவாங்க, அந்த குழந்தை இன்மன்ற பிரச்சனையை நம்ம ரொம்ப அரிதா தான் பார்ப்போம். இப்போ கன்சீவ் ஆனாலே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கன்சீவ் ஆறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்மளோட சமூக அமைப்புலன்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் திருமண வயது. முன்னாடிலாம் 20 வயசுல பண்ணிட்டு இருந்தோம், இப்ப 25 ஆச்சு, இப்பெல்லாம் கேரியர்ல நான் செட்டில் ஆயிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு கல்யாண வயசே கூட 30 வயசுல ஆகுது. சோ என்ன ஆகுது, கருமுட்டைகளோட எண்ணிக்கையும் தரமும் குறையுது ஏஜ் ஆக ஆக. சோ திருமண வயது தள்ளி

0: இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, இப்ப நான் ரொம்ப அதிகமா பாக்குறது பிசிஓடி ப்ராப்ளம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு மெயின் ரீசன் உடல் பருமன், அப்புறம் எக்ஸசைஸ் இல்லாதது, ரொம்ப லேட் நைட் முழிச்சிட்டு இருக்கிறது, வெளியில சாப்பிடுறது. ஸோ இதெல்லாமும் அந்த பிசிஓடி இருக்கும்போது என்ன ஆகுது, மாசம் மாசம் பீரியட்ஸ் ரெகுலரா வராது, பீரியட் ரெகுலரா வராததுனால கன்சீவ் ஆகுறது தள்ளி போகுது. அடுத்தது உடற்பயிற்சி இல்லாதது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இப்போ உள்ள நவீன காலத்துல நமக்கு குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனையை அதிகரிக்குது.
1: நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய பாட்டிமார்கள் காலத்துலதான் 7-8 குழந்தைகள் பெற்ற காலம் போய் இப்போ ஒரு குழந்தைக்கு தவமா தவம் இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு இப்ப அமைஞ்சிருக்கு இந்த சொசைட்டில. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் அவாய்ட் பண்ண முடியல, சின்ன வயசுல ரொம்ப ஒபீஸா இருந்துட்டேன், உடற்பயிற்சி செய்யாம இருந்துட்டேன், சரியான உணவை நான் எடுத்துக்காம இருந்துட்டேன் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அதை ரியலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க 20களில் கடந்துறாங்க. ஒரு 25 வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண், தன்னுடைய குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு பெண், இப்ப அதை சரி செஞ்சுக்க முடியுமா? அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னலாம் இருக்கு மேடம்?
0: கண்டிப்பாகம்மா. முதல்ல இது நாங்க எதனால அவங்களுக்கு குழந்தை நிக்கல அப்படின்றத பாக்கணும். சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண் மட்டுமே காரணம் இல்ல, நிறைய பேர் அதை மறந்து போயிடுறோம். நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண ஆன தம்பதிகள் வரும்போது அந்த பெண்ணை தான் கூட்டிட்டு வருவாங்க. சில சமயம் கணவரே பிக்சர்லயே இருக்க மாட்டாரு, நாங்க சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஒரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குழந்தை இல்லைன்னா 50% பெண் காரணமா இருக்கலாம், 50% ஆணும் காரணமா இருக்கலாம். சோ முதல்ல நாங்க ரெண்டு பேரையுமே பரிசோதிக்கணும், கணவருக்கு விந்தணுக்கள் டெஸ்ட் பண்ணணும், அண்ட் கணவருக்கும் டயபெட்டிஸ் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்கணும். பெண்களுக்கு எப்படி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ அந்த மாதிரி ஆண்களுக்கும் தைராய்டு ப்ராப்ளம் இருந்து அதனால விந்தணுக்கள் பாதிக்கப்படலாம். சோ ரெண்டு பேரையும் முதல்ல செக் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம் பார்த்து அதுக்குரிய வைத்தியத்தை நாங்க ஆரம்பிப்போம்.
1: பொதுவா தைராய்டு பிரச்சனைன்னு சொன்னாலே பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஆண்களுக்கும் தைராய்டு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க சொல்றது எல்லா மக்களுக்கும் ஒரு புதிய தகவலாகவும் இருக்கும்.
0: கண்டிப்பா, குழந்தை இல்லைன்னு ஒரு தம்பதி வந்தா நாங்க ரெண்டு பேருக்குமே எல்லா டெஸ்டுமே பார்த்துருவோம். அதுல தைராய்டு வந்து கண்டிப்பா ஆண்களுக்கும் பாக்குறது நல்லது.
1: எந்தெந்த காரணங்களால இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது மேடம்? பிசியோட ஒரு விஷயம் சொன்னீங்க, இதை தவிர்த்து வேற என்ன காரணங்கள்லாம் இருக்கு
0: பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஓவரியில என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, இப்போ காமனா எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு இருக்கு, அதாவது ரத்த கட்டிகள் முட்டைப்பையில இருக்கிறது. சோ அந்த மாதிரி ரத்த கட்டிகள் இருக்கும்போது ஒன்னோட ஒண்ணு ஒட்டி போய் சில பேருக்கு டியூப்லயும் பிளாக் வரலாம். அடுத்தது கருக்குழாயில ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டியூப் வந்து சரியா வேலை செய்யாது. கருக்குழாய் தான் அந்த ரோடு, ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ற ரோடு. சோ அதுல ஏதாவது பிளாக் இருந்ததுனாலும் நமக்கு கருத்தரிக்காது. மூணாவது, கர்ப்பப்பையில ஏதாவது கட்டிகள் இருக்கலாம், ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், இல்ல பிறவி கோளாறு இருக்கலாம், கர்ப்பப்பைக்குள்ள ஜவ்வு வளர்ந்துருக்கலாம், பாலிப்ஸ் இருக்கலாம். சோ கர்ப்பப்பை ஒரு காரணமா இருக்கலாம், முட்டைப்பையில இருக்கிற பிரச்சனைகள், கருக்குழாயில இருக்கிற பிரச்சனைகள், அடுத்து கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு கருத்தரித்தலை தடை பண்ணலாம். இதை தவிர அந்த பெண்ணுடைய ஓவரால் ஜென்ரல் ஹெல்த், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரத்த சோகை, தைராய்டு ப்ராப்ளம், ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் லெவல் அதிகமா இருக்கிறது, டயபெட்டிஸ் இருக்கிறது, சில பேருக்கு ஆட்டோயூமின் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அவங்க உடம்பே அவங்கள வருத்திக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம அது என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
1: இப்போ ஒரு பெண் வந்து எல்லா இயற்கையான முயற்சிகளையும் ட்ரை பண்ணிட்டாங்க, பட் அவங்களுக்கு வந்து குழந்தை பேரு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சியில இப்போ எந்த முறைகளில் குழந்தையை பெற முடியல?
0: பொதுவாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ன்னு பார்த்தோம்னா ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு IUI சொல்லுவோம், இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ரெண்டாவது IVF, அதாவது இப்ப லேட்டஸ்டா சொல்லுனா ICSI சொல்லுவோம். சோ IUI IVF ரெண்டு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு நமக்கு. யாருக்கு IUI ட்ரீட்மெண்ட் பொருத்தமா இருக்கும்னா, திருமணமாகி 2-3 வருஷம் ஆனவங்க, அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கலாம், ஆணுக்கு கவுண்ட் கொஞ்சம் அப்படி பார்டர் லைன்ல இருக்கலாம், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு IUI வந்து ஒரு பொருத்தமான ட்ரீட்மெண்டா இருக்கும். அது ரொம்ப குட்டி ட்ரீட்மெண்ட், சில சமயம் 2-3 தடவை கூட பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சில பேருக்கு IUI வெற்றியே கொடுக்காது, பண்றதே ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைமா இருக்கும். யாருக்கெல்லாம்னு பார்த்தோம்னா, ஆண்களுக்கு விந்தணுக்கள் ரொம்ப குறைவா இருந்ததுன்னா, 5 மில்லியனுக்கு கீழே இருக்கு அப்படின்னா, பெண்களுக்கு கருக்குழாய் ரெண்டும் அடைத்து இருக்கு அப்படின்னாலோ, இல்ல அவங்க ஏற்கனவே 4 IUI பண்ணி அதுல நமக்கு ரிசல்ட்டே வரலனாலோ, திருப்பி திருப்பி டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க IVF ட்ரீட்மெண்ட் போறது நல்லது. IVF ட்ரீட்மெண்ட்ங்கிறதுல நம்ம வெறும்னா இயற்கையா கன்சீவ் ஆகிறத விட அவங்களுக்கு இன்னும் சிறப்பா நம்ம உதவி பண்ண முடியும். ஏன்னா நம்ம அந்த முட்டையும் விந்தணுக்களையும் எடுத்து வெளியிலேயே கருவா உருவாக்கி டைரக்டா கருவை கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறோம். சோ கருக்குழாயில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம பைபாஸ் ரோட்ல போற மாதிரி இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.

0: திருமணமாகி ஒரு தம்பதியினர் குழந்தை பெறணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதற்கு அவங்க முதல்ல ப்ரிகாஷனா செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன மேடம்?
1: முதல்ல அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு, அந்த பெண் வந்து தாயாகிறதுக்கு அவங்க உடம்பு கரெக்டா இருக்கான்றது செக் பண்ணணும். ஒரு ஜெனரல் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஏதாவது குறைபாடு இருந்தா அதை கரெக்ட் பண்ணிட்டு கன்சீவ் ஆகலாம். உதாரணத்துக்கு ரத்த சோகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரத்த சோகையோட அந்த பெண் கருத்தரிச்சாங்கன்னா அது குழந்தைய பாதிக்கும். தைராய்டு பிரச்சனை இருக்கு, அது நம்ம கண்டுபிடிக்கல. அவங்க பிரெக்னென்ட் ஆனப்புறம் தான் நான் தைராய்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம, அதுக்கப்புறம் தான் மருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அது அந்த குழந்தையோட மூல வளர்ச்சியையும் அந்த குழந்தையோட உடல் வளர்ச்சியையும் பாதிக்கும். அதே மாதிரி சப்போஸ் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, தெரியவே இல்லை, டெஸ்டே பண்ணதில்ல, ஜென்ரலா பிரெக்னென்ட் ஆகி நான் 4வது மாசத்துல தான் சுகர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்னா அந்த முதல் 3 மாதத்துல தான் அந்த குழந்தையோட மூல வளர்ச்சியும் அவய வளர்ச்சியும் ஏற்படும். அப்போ அது பாதிக்கும். அண்ட் சுகரோட அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னாலோ, ரத்த சோகையோட தைராய்டு ப்ராப்ளமோட கன்சீவ் ஆனா மிஸ்கேரேஜ் ரேட், அதாவது கருச்சிதைவுக்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ நீங்க பிரெக்னன்சிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே ஐ எம் குட் அப்படின்னு போறது நல்லது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, அவருக்கு அது தெரியவே இல்லை, ஒய்ஃப் கன்சீவ் ஆயிடுறாங்கன்னா நம்ம பெண்ணுக்கு தான் பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறோம். இல்ல, ஆண்களுக்கும் டயபெட்டிஸ் இருந்து அந்த ஒய்ஃப் கன்சீவ் ஆனா அந்த கருவை அது பாதிக்கும். அந்த விந்தணுக்கள்ல டிஎன்ஏ குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இன் மென். ஸோ என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து கருச்சிதைவு ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரெக்னன்சியை பிளான் பண்ணும்போது உங்க குழந்தை இன்னும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
0: ஸோ தம்பதிகள் இருவருமே தங்களுடைய உடல் ஆரோக்கியம்

0: விஷயத்தை முதல்ல சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை பேருக்கான முயற்சிகளை எடுத்தாங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க.
1: கண்டிப்பா.
0: சரி, இப்போ கணவனும் மனைவியும் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, உடல் ரீதியா அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க, குழந்தை பேருக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ, இதுல அவங்களுடைய உடற்சத்தை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டியது அவசியமா மேடம்?
1: இப்ப எப்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, அவங்க யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்தா கூட டாக்டர் கிட்ட இப்ப போகாதம்மா, நல்ல 3 மாசம் முடிஞ்ச அப்புறம் தான் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா அவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட அந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற அந்த மாத்திரைகள் கொடுக்கறது அவசியம். ஏன் அப்படின்னா, இந்த மாத்திரை வந்து குழந்தையோட நரம்பு மண்டலத்துக்கு மூல வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம். ஸோ பிரெக்னன்சி நீங்க பிளான் பண்றதுக்கு 1-2 மந்த்ஸ் முன்னாடியே இதை ஆரம்பிக்கிறது நல்லது. யூபிடி அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனப்புறமும் உடனே அந்த ஃபோலிக் ஆசிடை முதல் 3 மாதம் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் நீங்க ஆரம்பிக்கிறது உங்களோட குழந்தையோட நலனுக்கு நல்லது.
0: இப்போ பிரெக்னன்சிலே சில நேரங்களில் சில பேருக்கு அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வரும், பட் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே பிரெக்னன்ட் இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க, அது எப்படி மேடம்?
1: ஜென்ரலா இதை வந்து நாங்க பயோகெமிக்கல் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கரு வந்து ஒரு சில நாட்கள் வளர்ந்துட்டு அப்படியே நின்று போயிடலாம். ஸோ இதனால என்னாகும், யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் காமிக்கும், பட் அடுத்த ஒரு வாரத்தில் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும். இது மாதிரி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த கருவிலே ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அந்த கரு வளராது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், மாமரத்துல எவ்வளோ பிஞ்சுகள் இருக்கு, எல்லா பிஞ்சும் மாங்காவா மாறுறது இல்லை இல்லையா, நல்லா இல்லாத பிஞ்சுகள் உதிர்ந்து விடும். அந்த மாதிரி உருவாகிற எல்லா கருக்களும் குழந்தையா மாறாது. சில கருக்கள் 1 வாரத்திலேயே கூட தவறிடலாம், சில பேருக்கு 1 மாதம் 2 மாதத்துல கூட கருச்சிதவி ஏற்படலாம். முக்கியமான காரணம் மரபணுக்கள் ரீதியா அந்த கரு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இயற்கையை அதை உதுத்து விடும். இதை தவிர பெண்ணுக்கு வேற ஏதாவது ஹார்மோன் பிரச்சனையோ சுகர் பிரச்சனையோ இருந்தாலும் இந்த மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு நெகட்டிவ் ஆகலாம்.
0: ஒரு பெண் இந்த தடைகள்லாம் தாண்டி பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிட்டாங்க அப்படின்னு ரிசல்ட்டும் வந்துருச்சு, அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, கருவுற்ற பிறகு அவங்க முதல் 3 மாதங்கள்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் என்ன மேடம்?
1: இந்த முதல் 3 மாதம் பார்த்தோன்னா அந்த குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கும், இத்திரோன்னுதான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல தான் ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் மாதிரி அந்த குழந்தையோட ஃபுல் லைஃபோட ஆர்கனோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த உருவமைப்பு மூல வளர்ச்சி எல்லாமே ஏற்படும். 3 மாதங்களுக்கு மேல அதோட சைஸ் தான் பெருசாகும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் டைம்ல நம்ம முக்கியமா எந்த இன்ஃபெக்ஷனும் வராம பாத்துக்கிறது நல்லது. ஸோ தேவையில்லாத பிரயாணங்களை அவாய்ட் பண்ணணும். மெயின் ரீசன் என்னன்னா, தேவையில்லாத பிரயாணங்கள் போகும்போது நீங்க அங்க டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்க, வெளியில ஃபுட்டு சாப்பிடுவீங்க. ஸோ அந்த ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு வாந்தி பேதி வரும், அண்ட் வேற ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா இருமல் சளி ஜூரம் வரலாம். ஸோ அதனால முதல் 3 மாதம் தேவையில்லாத பிரயாணங்களை தவிருங்க, வெளியில ஃபுட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. மெயினா சப்போஸ் அது ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுன்னா கஷ்டம். அடுத்தது வேற யாருக்கும் ஜுரம் சளி அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருந்துக்கிறது நல்லது. அண்ட் இந்த முதல் 3 மாதமும் நீங்க அதிகமா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த குழந்தை குட்டியா தான் இருக்கும். பட் ஆரோக்கியமா சாப்பிடுங்க, நிறைய அந்த நட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்க கீரை வகைகள் பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மெயினா இந்த பேஷண்ட்ஸோட கூட உள்ள தாய்மார்கள் இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட்டிட்டு வரும்போது டாக்டர் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல் 3 மாசம் குழந்தைக்கு அதிகப்படியான உணவு தேவை கிடையாது, அது ஒரு வேர்க்கடலை சைஸ்க்கு தான் இருக்கும். ஸோ குவான்டிட்டி அதிகமா சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. ரெண்டாவது, அந்த முதல் 3 மாசம் பெண்களுக்கு வாந்தி ரொம்ப இருக்கும், சாப்பாடு பிடிக்காது. ஸோ இந்த டைம்ல அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க கொடுக்கறத விட அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிறது நல்லது. சாப்பிடாட்டி கூட ஜஸ்ட் லிக்விட்ஸ் மட்டும் கொடுத்தாலும் நல்லது. ஸோ இந்த முதல் 3 மாதம் தயவு செஞ்சு அதிக உணவை கொடுத்து அந்த பெண்களை இன்னும் கஷ்டம் ஏற்படுத்தாதீங்க, அவங்க ஏற்கனவே ஜீரண குறைவால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க.
0: இந்த முதல் 3 மாதங்கள் ரொம்ப குரூஷியல் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா சில பெண்களுக்கு அவங்க கன்சீவ் ஆனதை அவங்க கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் இல்ல வெளியே பிரயாணங்கள இருந்திருக்கலாம், அந்த சமயத்துல கண்டே பிடிச்சிருக்க வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரி பெண்கள் எப்படி மேடம் இதை ஹேண்டில் பண்றது?
1: எப்ப கண்டுபிடிச்சாங்களோ அட்லீஸ்ட் அப்போல இருந்து சரியான அறிவுரைகளை கேட்டு மாத்திரைகளையும் இதையும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தவிர்க்க முடியாதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த டவுட் இருந்ததுனாலே அதை செக் பண்ணிட்டு விட்டதுல இருந்தாவது தொடர்ந்துக்கிறது நல்லது.
0: இவங்க ஏதாவது தடுப்பூசி போட்டுக்கணுமா இந்த டைம்ல?
1: ஜென்ரலா எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே நம்ம தடுப்பூசி கொடுக்கறது கட்டாயம். இப்ப அரசாங்கத்துல எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துல கூட அந்த 10 வாரத்திலிருந்து 12 வாரத்துல இந்த டிடி இன்ஜெக்ஷன் அவங்க கொடுத்துட்றாங்க. அண்ட் எல்லா பெண்களுமே ஒரு விசிட் சுகாதார நிலையத்துல போய் பதிவு பண்ணிக்கிறது நல்லது.
0: பதிவுன்னு சொன்னீங்களே, ஒரு பெண் எதற்காக போய் சுகாதார

0: நிலையத்தில் பதிவு பண்ணணும் மேம்?
1: நல்ல கேள்விமா. இதுல மெயினா பிரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமா இருக்கும். மெயின் ப்ராப்ளம் நாங்க என்ன பாக்குறோம்னா ரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய தடவை அவங்க வந்து எங்களை பார்க்கவே இல்லைன்னா திடீர்னுட்டு பார்த்தோம்னா பிபி ரொம்ப ஹையா மயக்கம் போட்டு அப்படிதான் கூட்டிட்டு வருவாங்க. நாங்க ஒரு தடவை பார்த்துட்டோம்னா பிபி செக் பண்ணும் போதோ இல்ல யூரின்ல பார்த்தோம்னா புரதச்சத்து அதிகமா இருக்குதுனாலோ அவங்களுக்கு அந்த பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் பிஏஹெச் இருக்கிறதுக்குரிய ரிஸ்க் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அப்போ அவங்களோட உணவு பழக்கத்தை மாத்தணும், உப்பு குறைவாக எண்ணெய் சத்து குறைவாக சாப்பிடணும். ரெண்டாவது அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமா இருந்தா அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். ரெகுலரா பிபிஐ மானிட்டர் பண்ணணும். சோ நம்ம ரெகுலர் செக்அப்னு சொல்றது நார்மலா இருக்கிற பேஷன்ஸை விட ஹை ரிஸ்க் பேஷன்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. மெயினா அந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கர்ப்பகாலத்துல வந்ததுன்னா அது அம்மாக்கும் கஷ்டம் குழந்தைக்கும் கஷ்டம். அதற்காக தான் கண்காணிப்புல இருக்கிறது உங்களுக்கு நல்லது.

0: கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா மேடம், அப்படின்னா என்ன?
1: சில பேருக்கு மற்ற கர்ப்பத்துக்கு முன்னாடி நார்மலா இருப்பாங்க, பட் கர்ப்ப காலத்துல அந்த குழந்தை வளரும் போதுதான் தூங்கிட்டு இருக்கிற அந்த சுகர் வர்றதுக்குரிய தன்மை மெதுவா எந்திரிச்சு பார்க்கும். சோ அப்போ நார்மலா இருக்கிற பெண்களுக்கு கூட சுகர் அதிகமா இருக்கும். யார் யாரெல்லாம் இதை பாத்துக்கணும் மெயினா அப்படின்னா, அப்பா அம்மாக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ இல்ல உடன் பிறந்தவர்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ, முதல் கர்ப்பத்துல உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ, நீங்க இன்னும் அலர்ட்டா உங்களோட சுகர்ஸை செக் பண்ணிக்கிறது நல்லது.
0: இது வந்து பிரெக்னன்சி முடிஞ்ச பிறகு சரியாயிடுமா தானாலே, இல்ல அதுக்காக தனியா மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா?
1: ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஜென்ரலா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நார்மல் ஆயிடும். முக்காவாசி பேருக்கு நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதே பெண்கள் 40 வயசுக்கு மேல அந்த ப்ராப்பர் டயபெட்டிக்கா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ இவங்களுக்கு பின்னாடி வயசுல டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ என்ன பண்ணணும், நீங்க அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு தடவை சுகரை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட உடல் பருமன் அதிகரிக்காம பாத்துக்கோங்க. உணவெல்லாம் அப்படியே ஒரு ரெகுலரைஸ்டா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் வந்து கதவை தட்டுறது கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். ஆர் நீங்க அதை வெளியவே அனுப்பிடலாம்.
0: மேடம், நீங்க வந்து உடல் ஆரோக்கியம், உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த முதல் 3 மாதங்கள்ல இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் உடற்பயிற்சி செய்யலாமா?
1: இந்த டைம் ஜென்ரலா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நிறைய பேருக்கு தலை சுத்தல் இருக்கும், வாந்தி இருக்கும். சோ எல்லாராலையும் இந்த டைம்ல உடற்பயிற்சி செய்யறது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஒருவேளை நல்லா அவங்களால நார்மலா இருக்க முடியுது அப்படின்னா, என்னோட அறிவுற சிம்பிள் வாக்கிங் இஸ் ஆல்வேஸ் சேஃபர். ஒரு 1/2 மணி நேரம் காலாரா நடக்கிறது மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது.
0: இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம், அடுத்து 2வது அந்த 3 மாதங்கள், அதாவது 4 மாதத்திலிருந்து அடுத்த 3 மாதங்கள் பத்தி பேசலாம். அதுல பெண்கள் எடுக்கக்கூடிய ஸ்கேன் முறைகள், இல்ல அவங்க எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ், அவங்க எடுக்கக்கூடிய மாத்திரைகள்லாம், இதெல்லாம் ரொம்ப அவசியம் அவங்களுக்கு.
1: ஒன்ஸ் அந்த 3 மாதத்தை கடந்துட்டோம்னாலே அவங்க ஆக்சுவலா தே வில் ஃபீல் பெட்டர். முதல் 3 மாசத்துல இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் போகி கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க. சோ அவங்க உணவு உட்கொள்றது எல்லாமே பெட்டரா இருக்கும் இந்த டைம்ல. அடுத்தது மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்ரி பிரெக்னென்ட் பேஷண்ட் வந்து அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் எடுத்துக்கிறது நல்லது. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் டாக்டர் நாங்கள் அதை சாப்பாட்லேயே பெரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிறோம், பீட்ரூட் சாப்பிட்டுக்கிறோம், நாங்கள் ஏன் அந்த மாத்திரை சாப்பிடணும் அப்படின்றது அவங்களோட கேள்வி. கர்ப்ப காலத்தில் நீங்கள் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் அயன் சத்து உள்ள பொருட்களாக சாப்பிட்டா கூட அதோட அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும், அது பத்தாது. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, பட் கர்ப்ப காலத்தில் குழந்தைக்கும் உங்களுக்கும் கரெக்டான சத்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக இந்த 2 டேப்லெட்ஸும் எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவசியம். ஸோ இது ஒரு முக்கியமானது, அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது இந்த டைம்ல தான் நீங்க வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ டெய்லி 1/2 மணி நேரம் நடக்கும்போது என்ன ஆகும், அந்த கால் வீக்கம் இருக்கும் நிறைய கர்ப்பகால பெண்களுக்கு, அந்த கால் வீக்கம் குறையும். அதே மாதிரி அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸும் பிஏஹெச் பிரெக்னன்சியில வர அந்த பிபியும் நீங்க உடற்பயிற்சி செய்ய செய்ய 1/2 மணி நேரம் 1 ஹவர் நடந்தீங்கன்னா கூட அதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறையும். அண்ட் உங்களோட இரத்த கொதிப்பு அளவு பிபியை வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் இல்ல அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது டாக்டரை பார்த்து பிபியை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் 2 மாசத்துக்கு 1 தடவை ஃபுல் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஹீமோக்ளோபின் எப்படி இருக்கு, சுகர் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். சில பேருக்கு அந்த 12th week முடிச்ச உடனே அந்த NT ஸ்கேன்னு சொல்லுவோம், அந்த

0: குழந்தைக்கு மரபணுக்கள் ரீதியாக எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு. ஸோ அல்ட்ராசவுண்டை வந்து நீங்கள் 2 months once பார்த்துக்கிறது நல்லது.
1: இப்போ அடுத்த கட்டமாக தேர்ட் ட்ரைமஸ்டர் போகிற பெண்களுக்கு வந்து உடல் எடையும் அதிகரிச்சிருக்கும், அவங்களுக்கு வந்து சாப்பிட்றது செரிமான பிரச்சனையும் இருக்கும், ஈஸியாக எது கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஈஸியாக வரும், படுக்கிறதுல கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன மேம்?
0: ஸோ அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது வந்து அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க, ஒரே நேரத்தில் நிறைய எடுத்துக்க வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 4 இட்லி 3 இட்லி சாப்பிடுவீங்கன்னா 1.5 இட்லி ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு ஒரு 1.5 இட்லி அந்த மாதிரி கம்மியாக ஸ்பிட் பண்ணி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் எடுத்துக்கோங்க. அது உங்கள் டைஜஷனுக்கு பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, தூங்கும்போது ஜென்ரலாக எல்லோரும் பயப்படுவாங்க, டாக்டர் அப்படி படுக்கலாமா இப்படி படுக்கலாமான்ட்டு. முதல் ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோங்க. அப்போவே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு ஒரே சைடில் படுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் டெலிவரி டைம் நெருங்க நெருங்க இடதுகை பக்கம் ஒரு கழிச்சு படுக்கும்போது அந்த கர்ப்பப்பையோட பாரம் வந்து ரொம்ப குறையும். உங்களுக்கு குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் பெட்டராக இருக்கும் குழந்தைங்க. ஸோ இடதுகை பக்கம் ஒரு கழிச்சு படுக்கிறது நல்லது. அடுத்தது, உடற்பயிற்சியை நீங்கள் நாளைக்கு டெலிவரினா கூட உங்களால் முடியும்னா அப்படி ஒரு 1/2 hour, 1/4 hour, 1/2 hour நடக்கும்போது என்ன ஆகுது, அந்த குழந்தை தலை நல்லா கீழே இறங்கி வரும். நார்மல் டெலிவரிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: இப்போ ஒரு பெண் அந்த 9 மாதங்கள் கடந்து குழந்தை பிறப்பு நெருங்குற அந்த நேரத்துல நிறைய பேருக்கு வந்து ஃபால்ஸ் எல்லாம்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கிற மாதிரி வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த வலியை அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. எந்த நேரத்துல அவங்க மருத்துவமனைக்கு உடனே போகணும், எந்த நேரத்துல அவங்க பயப்பட வேண்டாம்?
0: அதாவது அந்த வலியிலே 2 வகையா இருக்குமா, எல்லாருமே சொல்லுவாங்க சூட்டு வலி ரியல் வலி அப்படின்ட்டு. இதுல ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகிற பெண்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை, ஏன்னா அவங்களுக்கு எது பிரசவ வலின்னே தெரியாது. ஸோ சிறு சிறு வலிக்கு எல்லாமே பயப்படுவாங்க. ஜென்ரலாக டெலிவரி டைம் கிட்ட வயிறு கொஞ்சம் இறுகி அப்படியே ஹார்டாக ஆகும், அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இது பயப்பட வேண்டாம், இது பொதுவாக எல்லாருக்கும் வரும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் அதுவாக ரிலாக்ஸ் ஆகிடும். அண்ட் பேக் பெயின் இருக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் ஒரு மைல்ட் பேக் பெயின் வரலாம். எப்போ நீங்கள் மருத்துவரை உடனே அணுகணும்னா, சப்போஸ் பனிக்கடம் உடையுது அப்படின்னா எப்படி உங்களுக்கு அறிகுறி தெரியும்னா, உங்களோட கண்ட்ரோல் இல்லாமலேயே அப்படியே அந்த பீரியட்ஸ் வர பாதை வழியாக தண்ணியாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா உடனே டாக்டரை நீங்கள் அணுகணும். அடுத்தது, குழந்தை வந்து உலாவது, அந்த குழந்தையோட அசைவுகள் குறைஞ்சுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது, குழந்தையோட ஹார்ட் பீட் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது, திடீர்னு ஏதாவது உதிரப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா பார்க்குறீங்க ரொம்ப ஃப்ரெஷ் பிளட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. உண்மையான பிரசவ வலி தலை குழந்தைக்கு, நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா வலி வந்தா ஐயோ உடனே டெலிவரி ஆகிடணும் ஓடு ஓடு ஹாஸ்பிட்டல் ஓடுன்ட்டு. ஜென்ரலாக பிரசவ வலி தலை பிரசவத்துக்கு ரொம்ப நேரம் இருக்கும், சில பேருக்கு 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் கூட இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு வலி வந்து உடனே 1 hour 2 hours கண்டிப்பாக டெலிவரி ஆகாது. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் நீங்கள் பேக் பண்ணி ரிலாக்ஸ்டாக கிளம்புறதுக்கு. ஸோ வலி வந்த உடனே பதட்டப்பட வேண்டாம். நல்ல பிரசவ வலின்றது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி வரும் வலி, அண்ட் அந்த டைம்ல வயிறு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ தலை குழந்தைக்கு பிரசவ வலியோட நேரம் அதிகமாக இருக்கும், ஒரு 2 to 3 hours உங்களுக்கு டைம் இருக்கும் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்றதுக்கு. பனிக்கூடம் உடைந்தாலோ உதிரப்போக்கு இருந்தாலோ குழந்தை அசைவு இல்லைனாலும் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகிறது நல்லது.
1: குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு பாலூட்டுதல் உடனடியாக, அது எந்த அளவுக்கு முக்கியம் மேடம்?
0: அது அந்த குழந்தையோட முதல் அமுதம்னு சொல்லலாம் தாய்ப்பால். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர் லைஃப்க்கு வேண்டிய எதிர்ப்பு சக்தி அந்த முதல்ல சுரக்கிற அந்த கொஞ்சம் துளிகளான அந்த தாய்ப்பாலே இருக்கு கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ரொம்ப முக்கியம். அந்த முதல் 2 நாள்ல வர அந்த பாலை கண்டிப்பாக உங்க குழந்தைக்கு கொடுக்கணும். இன்னொரு காமன் பிரச்சனை, எல்லாரும் பயப்படுறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேவே அப்படியே ரொம்ப தாய்ப்பால் நிறைய சுரக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக இருக்காது. முதல் 2 நாளுக்கு அதோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், குழந்தை சுவைக்க சுவைக்க தான் அது அதிகமாகும். என்ன ஆகுது, முதல் நாளே எல்லாரும் என்ன பயப்படுறாங்க, ஐயோ எனக்கு சுரக்கவே இல்லை, நான் உடனே ஆல்டர்னேட்டிவ் மில்க் கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு பொறுமையா இருங்க, குழந்தை சுவைக்க சுவைக்க தாராளமாக அது வந்து சஃபிஷியண்டாக சுரக்கும். எப்போ அது பத்தலன்னு அர்த்தம்னா, குழந்தை வந்து தொடர்ந்து அழுதுகிட்டு இருந்தாலோ இல்லை ரொம்ப இரிட்டபிளாக இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் குழந்தை மருத்துவரை அணுகி பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். மற்றபடி முதல் 2 நாளைக்கு பொறுமையாக உங்களோட தாய்ப்பாலையே உங்கள் குழந்தைக்கு கொடு.
1: கருவுற்ற தாய்மார்கள் பயப்படுறாங்களோ இல்லையோ, அவங்க குடும்பத்தார் சில பேர் ரொம்ப பயமுறுத்தி அவங்கள நீ குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, தரையில் உட்காரக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாய்மார்கள் இயல்பா செய்யக்கூடிய வேலைகள் கூட செய்யாம சொகுசாயிருன்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு சரி மேடம்?
0: என்ன ஆகுதுன்னா, முதல்ல அந்த பாசிட்டிவ்னு வந்த உடனேயே வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த பொண்ணை வந்து ஒரு நோயாளி மாதிரி தான் நடத்துறாங்க. குனியாத நிமிராத, அதாவது ஒரு பேஷண்ட்டை எப்படி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணுவாங்களோ அதை விட மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா,

0: போன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ற மாதிரி இதுவும் இயற்கையின் ஒரு மாறுதல். சோ முதல்ல ஒரு பெண் கருவுற்றா அவங்கள பேஷண்டா ட்ரீட் பண்ணாதீங்க. அவங்க ஒரு இயல்பான ஒரு உடல் மாற்றத்துக்கு தான் அவங்க உள்ள என்டர் ஆறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், கர்ப்பகாலத்துல நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவா இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டெலிவரி ஈஸியா இருக்கும். நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றது இதுதான், நார்மலா இருந்தா நார்மல் டெலிவரி, நீங்க படுத்தே இருந்தா தான் சிசேரியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அண்ட் ஒரு பொண்ணு ஆக்டிவா இருக்கும்போது ஜீரணம் நல்லா ஆகுது, பிபி நார்மல் ஆகும், சுகர் வர்ற ரிஸ்க்கு குறையும், பிளஸ் அந்த மசில்ஸ் அந்த போன் ஜாயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல லூசன் அப் ஆகும்போது நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்ஃபர்டபுளா அந்த வாந்திலாம் நின்னதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோகாவோ இல்லை ஒரு எக்ஸசைஸோ பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக அது நல்லது. அப்புறம் சின்ன சின்ன விஷயம், வீட்டில் படி ஏறுறது இறங்குறது அது கூட எக்ஸசைஸ் தான். ஸோ ஒரு ஓரமாக அப்படியே படுத்தே இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக கர்ப்ப காலத்துக்கு கிடையாது.
1: கர்ப்ப காலத்தில் பெண்கள் என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: நேர்முகத்தில் பங்கு பெற்றவர் டாக்டர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள், உடன் உரையாடியவர் கே வித்யாவதி.
3: நேர்களே, இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை நாளை பகல் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
4: இந்த நிகழ்ச்சிய பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம்.
5: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாடவுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1,12,00,000 அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர் காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது.

0: இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 7 லட்சம் இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் $2 பில்லியன் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படும் 2வது பெண் என்ற பெருமையையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டர் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக, நேர்மையாக யார் யாருக்கு தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கு நியமிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது.
0: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள்

0: 86,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித் தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
1: எல்லா எச்எம்சியையும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து கிளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையில ட்ராப் அவுட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கு திருநெல்வேலியில், அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்ன அறிந்து அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு நிர்வாகமாக இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 1:55 30 ஆகாஷ்வாணி.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
6: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
7: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
6: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
7: அப்படியா?
6: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
7: உண்மைதான், எங்க இவிவில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
6: அது மட்டும் இல்ல,
7: வேற என்ன?
6: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இத இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது. கிருத்திகா,
7: அப்பா எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
6: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
7: நிச்சயமா ராஜி, நான் இன்னிக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்,
4: எள் பயிரை பொறுத்த வரைக்கும் 30% அளவுக்கு அயல் மகரந்த சேர்க்கை உடைய ஒரு ரகமா இருக்கு. அதனால பயிர் விலகு தூரம் சான்று நிலை விதையா இருந்ததுனாக்கா 50 மீட்டரும், ஆதார நிலை விதையா இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா 100 மீட்டரும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த இடைவெளி இருக்கும் போதுதான் மகரந்த சேர்க்கை அந்த மாற்று ரகத்திலிருந்து இந்த ரகத்துக்கு வராம தடை செய்யப்படும்.
3: எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: மாலை 5 மணிக்கு அரங்கு செயல் கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம் மாலை 5 மணிக்கு.
6: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
7: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi and Myanmar President U May Aung Hlaing hold bilateral talks in New Delhi. India-Oman Comprehensive Economic Partnership Agreement comes into force, gives Indian exporters duty-free market access in Oman to 98% of tariff lines. West Bengal Chief Minister Shubhendu Adhikari expands cabinet with induction of 35 new ministers. Gross GST collection rises to over 1,94,000 crore rupees in May. PM Swanidhi scheme completes 6 years. Prime Minister Narendra Modi says scheme opened new growth opportunities for street vendors. Tensions flare up again in West Asia as US strikes radar and drone control sites in Iran. And India ends impressive campaign at Asian Under 20 Athletics Championships with 19 medals including 10 gold in Hong Kong. Prime Minister Narendra Modi and Myanmar President U May Aung Hlaing held bilateral talks in New Delhi today. The talks aimed to further strengthen the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, came up for discussion during their talks. Our correspondent has the details.
8: The President of Myanmar will meet President Draupadi Murmu today evening at Rashtrapati Bhavan. He is also scheduled to visit to the Light and the Lotus, relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the National Capital. The exhibition is showcasing the sacred Piprihava relics associated with Lord Buddha along with significant associated antiquities. The official visit of the President of Myanmar to India is expected to further strengthen and deepen the multifaceted relations between the two countries. With Suparna Anupam Mishra, Akashvani News, Delhi.
7: The Myanmar president arrived at Gaya in Bihar on Saturday on a 5-day visit to India. The Myanmar president will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. The India-Oman Comprehensive Economic Partnership Agreement, CEPA, has come into force today. Commerce and Industry Minister Piyush Goyal said the CEPA will deepen the economic and strategic ties between the two nations in an article published in a national

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் வி. கிரிஜா அவர்கள். மாணவர் துருவா ரஞ்சித் ஹரன்கர்.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் தூத் ஃபேக்ஸ் ரபடி ஃபேக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து கஜானந்த் டோபி அவர் வுட் என்ற கதையை பார்ப்போம். சரி துருவா, நீ படி.
1: गांव से उसके पिता का पत्र क्या आया?
2: ग्राम तिलिरंदु अवनद तंडयिन कडिदम वंददु.
1: मंगलू के लिए खासा सिरदर्द ले आया.
2: मंगलूवुक्कु तलैवली कोंडु वंददु. सिरदर्द तलैवली पत्र कडिदम.
1: परिवार की कुशल क्षेम के अलावा सारे गांव के हाल समाचारों के बाद अंत में लिखी दो बातों से मंगलू बुरी तरह चकराकर रह गया.
2: குடும்ப சேம நலன் மற்றும் ஊரின் விஷயங்களுடன் கடைசியாக எழுதின இரண்டு வரிகள் மங்களுவுக்கு தலை சுற்றியது. சமாச்சார் செய்தி, குஷல் ஷேம் ஷேம நலன், அந்த் முடிவு, ஹால் நிலைமை.
1: பஹலி பாத் தி,
2: முதல் விஷயம்,
1: छुट्टी में घर आते समय अन्य चीजों के साथ ही गजानंद की टोपी जरूर लेते आना.
2: விடுமுறையில் வீட்டிற்கு வரும் பொழுது மற்ற பொருட்களுடன் கஜானந்தின் தொப்பியை அவசியமாக கொண்டு வரவும்.
1: தூசரி பாத்,
2: இரண்டாவது விஷயம்,
1: கர் ஆனேக்கு குஷி மே சோட்டே பச்சோ மே பாட்னே கே லியே குச் குட் உட் லானா பி ந பூல்னா.
2: வீட்டிற்கு வரும் குஷியில் சிறுவர்களுக்கு விநியோகத்திற்கு வெள்ளம் கில்லம் கொண்டு வர மறக்க வேண்டாம். சுட்டி விடுமுறை, குஷி இன்பம், இதன் எதிர்ப்பதம் துக்கி துன்பம் ஆகும். குட் வெள்ளம் பாண்டனா விநியோகம்.
1: दूसरे दिन शाम को मंगलू को गाड़ी पकड़नी थी.
2: மறுநாள் மாலை மங்களுவுக்கு வண்டி பிடிக்க வேண்டியதாயிற்று. ஷாம் மாலை நேரம்.
1: ஷாம் கோ வஹ ஜட்பட் தயார் ஹுவா,
2: சாயங்கால நேரம் அவன் அவசர அவசரமாக தயாரானான்.
1: ஔர் அப்னே பிதாஜி கி மங்கை சீசே லேனே பஜார் கி ஔர் பாக் சலா.
2: தன் தந்தை கேட்ட பொருட்கள் வாங்க கடை தெருவுக்கு ஓடினான். பாசார் கடை தெரு, சீஸ் பொருள், இதன் பன்மை சீஜே பொருட்கள்.
1: அன்ய சாரி கரிதாரி கர்ணக்கு பஷாத் உஸ்னே துகான்தார் சே பூச்சா,
2: மற்ற எல்லா பொருட்களையும் வாங்கிய பின் அவன் கடைக்காரரிடம் கேட்டான்.
1: லாலாஜி ஆப்கே பாஸ் கோய் கஜானந்த் டோபி ஹே?
2: லாலாஜி உங்களிடம் ஏதாவது கஜானந்த் தொப்பி உள்ளதா?
1: லாலா நே

0: सिर हिला दिया। ऐसी तो कोई टोपी अपने पास नहीं है भैया।
1: லாலா இல்லை என்று தலையசைத்து அப்படி ஒரு தொப்பி என்னிடம் இல்லை அண்ணா என்றார்.
0: உடுத்து ஹோகா மங்களு நே ஃபிர் புச்சா.
1: கில்லம் இருக்கிறதா என்று மங்களு பிறகு கேட்டான்.
0: உட் உட் நாம் கி தோ கோய் சீஸ் நஹி.
1: கில்லம் கில்லம் பேரில் எந்த ஒரு பொருளும் இல்லை.
0: ஹா குட் கஹோ தோ தே சக்தா ஹூ. லாலா நே ஜவாப் தியா.
1: ஆமாம் வெல்லம் வேண்டும் என்றால் கொடுக்க முடியும் என்று லாலா பதிலளித்தார்.
0: நஹி குட் தோ மே கரீத் சுகா ஹூ.
1: இல்லை வெல்லம் நான் வாங்கி விட்டேன்.
0: மங்களு போலா பஸ் உட் ஓர் ரஹ கயா ஹே.
1: மங்களு சொன்னான் எனக்கு கில்லம் மட்டும் வாங்க வேண்டும்.
0: முஜே வஹி சஹியே.
1: எனக்கு அதுவே வேண்டும்.
0: ஓர் மங்களு ஆகே பட் கயா.
1: மங்களு அங்கிருந்து நகர்ந்தான்.
0: மங்களு நே தேஹ்ராதூன் கா பூரா பல்டன் பாஜார் சான் மாரா.
1: மங்களு டேராடூனில் உள்ள பல்டன் பஜார் முழுவதுமாக தேடி அலசினான்.
0: பரந்து கோய் பி துகான்தார் உசே கஜானந்த் டோபி ஓர் உட் நஹி தே சகா.
1: ஆனால் எந்த ஒரு கடைக்காரரும் அவனுக்கு கஜானந்த் தொப்பி மற்றும் கில்லம் கொடுக்க முடியவில்லை.
0: அந்த மே ஏக் ஆத்மி நே உசே சுஜாவ் தியா.
1: கடைசியில் ஒரு ஆள் அவனுக்கு பரிந்துரை செய்தார்.
0: கி ஷஹர் மே சுக்கு முஹல்லே மே ஏக் துகான்தார் லாலா ரோஷன்தாஸ் ரஹதே ஹே.
1: ஊரில் உள்ள சுக்கா மொஹல்லாவில் ஒரு கடைக்காரர் லாலா ரோஷன்தாஸ் வசிக்கிறார்.
0: கி சமஸ்யை சுட்கியோ மே ஹல் கர் தேதே ஹே.
1: அனைவருடைய பிரச்சனைகளை நொடியில் தீர்த்து விடுகிறார். சுட்கி நொடி சமஸ்யா பிரச்சனை.
0: தும்பி உன்னி கே பாஸ் ஜாவோ.
1: நீயும் அவரிடம் போ.
0: ஷாயத் காம் பன் ஜாய்.
1: ஒருவேளை உன் வேலையும் முடியலாம். காம் வேலை.
0: மங்களு நே லாலா ரோஷன்தாஸ் கி துகான் பர் பஹுஞ்சதே ஹி படி வியக்ரதா சே உன் பர் அப்னா பஹலா சவால் தாக் தியா.
1: மங்களு லாலா ரோஷன்தாஸ் உடைய கடைக்கு சென்றதும் மிகுந்த கவலையுடன் அவரிடம் தன்னுடைய முதல் கேள்வியை கேட்டார்.
0: லாலாஜி ஆப்கே பாஸ் கஜானந்த் டோபி ஹே.
1: லாலாஜி உங்களிடம் கஜானந்த் தொப்பி உள்ளதா? வியக்ரதா கவலையுடன். படா பெரிய. இதன் எதிர்ப்பதம் சோட்டா சிறிய.
0: அதி சத்துர் லாலா ரோஷன் நே மங்களு கோ ஏக் நஜர் ஊபர் சே நீச்சே தக் நிஹாரா.
1: மிக புத்திசாலியான லாலா ரோஷன் மங்களுவை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்தார்.
0: ஓர் தத்கால் மாஜ்ரா பாப் லியா கி டோபி கிசி கஜானந்த் கே லியே சாஹியே ஹோகி.
1: சூழ்நிலை அறிந்து அந்த தொப்பி கஜானந்த் என்பவருக்கு வேண்டுமாக இருக்கும்.
0: ஜிசே யஹ போலா வியக்தி சமஜ் நஹி பா ரஹா ஹே.
1: அதை இந்த அப்பாவி மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நஜர் பார்வை.
0: சோ துரந்த் போலா கஜானந்த் டோபி.
1: அதனால் உடனே கஜானந்த் தொப்பியா என்று கேட்டார்.
0: ஹா ஹா அபிலோ.
1: ஆமாம் ஆமாம் இப்பொழுது வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்.
0: இத்னா கஹகர் லாலா அந்தர் கயா.
1: இதை கூறி லாலா உள்ளே சென்றார்.
0: ஓர் ஏக் ஜரிதார் துப்பலியா டோப்பிலே ஆயா.
1: ஒரு ஜரிகை வைத்த தொப்பி கொண்டு வந்தார்.
0: போலா யஹலோ கஜானந்த் டோப்பி.
1: இந்தா எடுத்துக்கொள் இதுதான் கஜானந்த் தொப்பி என்று கூறினார்.
0: முஷ்கில் சே யஹி ஏக் பச்சி தி.
1: இந்த ஒன்றுதான் எஞ்சி இருந்தது.
0: கியா தாம் தூ குஷ் ஹோகர் மங்களு நே டோப்பி தேலே மே ரக்தே ஹுவே பூச்சா.
1: என்ன விலை கொடுக்க வேண்டும் என்று மங்களு மிகவும் குஷியுடன் தொப்பியை பையில் வைத்தபடி கேட்டான். தைலா பை.
0: சிர்ஃப் 5 ரூபாய் லாலா ரோஷன்தாஸ் நே சஹஜ் பாவ் சே கஹா.
1: வெறும் 5 ரூபாய் தான் என்று லாலா ரோஷன்தாஸ் மிக சகஜமாக கூறினான்.
0: ஜப்கி அசல் மே உஸ் டோப்பி கி கீமத் முஷ்கில் சே டேட் ரூபாய் பி ந தி.
1: ஆனால் அந்த தொப்பியின் விலை மிக அதிகமாக 1.5 ரூபாய் கூட இல்லை.
0: உஸ் ஜமானே மே ரூபாய் கி கீமத் பஹுத் ஹுவா கர்தி தி.
1: அந்த காலத்தில் ரூபாயின் மதிப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. கீமத் விலை.
0: தோ ஃபிர் ஆப்கே பாஸ் உட் பி ஜரூர் ஹோகா லாலாஜி. மங்களு ஹர்ஷித் ஹோதா ஹுவா போலா.
1: அப்பொழுது உங்களிடம் கில்லும் கூட கண்டிப்பாக இருக்கும் லாலாஜி என்று மங்களு குஷியாகி கேட்டான். ஹர்ஷித் ஓனா மகிழ்ச்சியுறுதல்.
0: ஹா ஹா கியோ நஹி.
1: ஆமாம் ஆமாம் ஏன் இல்லை.
0: ஹமாரே பாஸ் ஆப்கோ சப் குச் மிலேகா லாலா போலா.
1: என்னிடத்தில் உங்களுக்கான எல்லாம் கிடைக்கும் என்று லாலா சொன்னார்.
0: உட் பி தோ குட் கா சோட்டா பாய் ஹி ஹோதா ஹே.
1: கில்லம் என்பது வெல்லம் என்பதின் தம்பியாகும்.
0: லேக்கின் சௌதேலா பாய் ஹோனே சே குட் நே உசே தபா ரகா ஹே.
1: ஆனால் வளர்ப்பு சகோதரனாக இருப்பதால் வெல்லம் அவனை அமுக்கி வைத்துள்ளான்.
0: இஸ்லியே ஆம் தோர் பர் லோக் உட் பேச்சாரே கோ பஹச்சானதே தக் நஹி.
1: இதனால் பொதுவாக கில்லத்தை பாவம் மக்கள் அறியவில்லை.
0: கேர் ஆப் மேரே பாஸ் ஆயே ஹே தோ மே ஆப்கோ நிராஷ் நஹி கருங்கா.
1: சரி நீங்கள் என்னிடம் வந்துள்ளீர்கள் அதனால் நான் உங்களுக்கு ஏமா

0: குற்றம் அளிக்க மாட்டேன்.
1: அபி உடுக்கோ கோஜ் கர் தியே தேதா ஹூ,
0: இப்பொழுது கில்லம் தேடி தருகிறேன்.
1: ஃபிர் ஆக்கே மட்கா கர் தீரே சே ஆகே போலா,
0: பின்னர் கண்களை உருட்டி மெதுவாக பேசினார்.
1: லேக்கின் ஹா கிசி கோ திகானா யா ஜிக்ர மத் கர்னா,
0: ஆனால் இதை யாரிடமும் காட்டவோ அல்லது குறிப்பிடவோ செய்ய வேண்டாம்.
1: வர்னா ஆர் லோக் பி மாக்னித் லகேங்கே தோ மேரே லியே பரேஷானி கடி ஹோ ஜாயேகி,
0: இல்லையென்றால் மற்ற மக்களும் வாங்க தொடங்குவர், அது எனக்கு கஷ்டத்தில் நிற்க வைக்கும் என்று கூறினார்.
1: மங்களு கிருதஜ்ய ஹோதா ஹுவா போலா, மே கிசி சே ஜிக்ர தக் நஹி கருங்கா,
0: மங்களுவும் நன்றியுள்ளவனாய் நான் யாரிடமும் கூறக்கூட மாட்டேன் என்று கூறினார்.
1: சுப்சாப் தைலே மே ரக்கர் லே சலுங்கா,
0: அமைதியாக பையில் வைத்துக் கொண்டு எடுத்து போவேன்.
1: ஆப் பேஃபிக்ர ரஹே,
0: நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள்.
1: தப் லாலா நே கிசி திரவ பதார்த்த சே பரி ஏக் போத்தல் லாக்கர் மங்களு கோ பக்கடாயி,
0: அப்பொழுது லாலா ஒரு திரவம் நிரம்பிய குப்பியை கொண்டு வந்து மங்களுவிடம் கொடுத்தார்.
1: ஜிசே உஸ்னே சுப்சாப் அப்னே தேலே கே ஹவாலே கர் தியா,
0: மங்களுவும் அமைதியாக அதை பையில் வைத்து விட்டார்.
1: ஆர் பதிலே மே லாலா நே ஏக் ஔர் பாச் கா நோட் மங்களு சே ஏட் லியா,
0: பதிலுக்கு லாலா மங்களுவிடம் 1 மற்றும் 5 ரூபாய் நோட்டுகளை வாங்கி கொண்டார்.
1: மங்களு குஷி குஷி சல் தியா,
0: மங்களுவும் மகிழ்ச்சியாக சென்று விட்டான்.
1: வஹ சோச் ரஹா தா கி,
0: அவன் நினைத்து கொண்டிருந்தான்,
1: கிசி நே டீக் ஹி கஹா ஹே,
0: யாரோ சரியாகத்தான் கூறியிருக்கிறார்கள்.
1: கி கோஜ்னே சே தோ பகவான் பி மில் ஜாத்தே ஹே,
0: தேடலில் கடவுள் கூட கிடைத்து விடுவார்.
1: ஐசி துர்லப் சீஜே ஜப் மே அப்னே பிதாஜி கோ திகாவுங்கா,
0: இது போன்ற அரிய பொருட்கள் எனது தந்தையிடம் காட்டும் பொழுது
1: தோவே குஷ் ஹோகர் மேரி பீட் டோகெங்கே,
0: அவர் மகிழ்ச்சியாகி என்னை தட்டி கொடுப்பார்.
1: கி ஷாபாஷ் பேட்டே தூனே தோ கமால் கர் தியா,
0: சபாஷ் மகனே நீ அற்புதம் செய்து விட்டாய்.
1: காவ் பஹுச் கர் அன்ய சீசோ கே சாத் மங்களு நே படே கர்வ் சே அப்னே பிதா கே சாம்னே டோபி ஔர் போத்தல் ரகி,
0: தனது கிராமத்தை அடைந்து மற்ற பொருட்களுடன் மங்களு தனது தந்தை முன் மிகவும் பெருமையாக தொப்பியையும் குப்பியையும் வைத்தான்.
1: ஃபிர் போலா இஸ் கஜானந்த் டோபி ஔர் உட்னே தோ முஜே சச்முச் துகி கர்கே ரக் தியா,
0: மேலும் சொன்னான், இந்த கஜானந்த் தொப்பியும் கில்லமும் என்னை மிகவும் துக்கத்தில் ஆழ்த்தி விட்டது.
1: யே தோனோ இத்னி துர்லப் ஔர் மஹங்கி சீசே ஹே கி மாத்ர இனி கே தாம் பூரே 10 ரூபாய் தேனே படே,
0: இவ்விரண்டும் மிக அரிய மற்றும் விலை உயர்ந்த பொருட்களாக இருப்பதால் இதன் விலையாக முழு 10 ரூபாய் தர வேண்டியிருந்தது. மஹங்கி விலை உயர்ந்த, துர்லப் அரிய, 10 ரூபியே 10 ரூபாய்.
1: தோனோ சீசோ கோ தேக் பரக் கர் மங்களு கே பிதா நே கஹா,
0: இரண்டு பொருட்களையும் பார்த்துவிட்டு மங்களுவின் தந்தை கூறினார்.
1: பேட்டே தூ தோ வாக்கை நீரா புத்து நிக்லா,
0: மகனே நீ உண்மையில் புத்தி அற்றவனாகி உள்ளாய்.
1: தூனே அகர் ஜராபி அக்ல லடாய் ஹோத்தி தோ லாலா துஜே பேவகூஃப் பனாக்கர் இத்னே ரூபே ந ஜடக் பாத்தா,
0: ஒருவேளை கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி இருந்தால் லாலா உன்னை முட்டாளாக்கி இத்தனை ரூபாய் பெற்றிருக்க முடியாது. பேவ்கூஃப் முட்டாள், அக்ல அறிவு.
1: மேனே தோ சோட்டே போத்தே கஜானந்த் கி டோபி மங்காயி தி,
0: நானோ என் சின்ன பேரன் கஜானந்தின் தொப்பியை கேட்டிருந்தேன். போத்தா பேரன், இதன் பெண்பால் போத்தி பேத்தி.
1: ஷாயத் கஜானந்த் ஔர் டோபி கே பீச் கீ லிக்னா சூட் கயா ஹோகா,
0: கஜானந்த் மற்றும் தொப்பியின் நடுவில் இன் எழுத தவறிவிட்டேன் போல. பீச் நடுவில், லிக்னா எழுதுதல், சூட் கயா தவறவிடுதல்.
1: பஸ் தூ சே கஜானந்த் டோபி ஹி கஹதா டூண்டனே லகா,
0: அதை நீ கஜானந்த் தொப்பி என்று சொல்லி தேட துவங்கி விட்டாயா?
1: குட் கே லியே ஹி போல்சால் கி பாஷா சே மேனே குட் உட் லிக் தியா தா,
0: வெள்ளத்திற்கு பேச்சுவாக்கில் நான் வெள்ளம் கில்லம் என்று எழுதிவிட்டேன்.
1: தூ உட் கோ கோய் தூஸ்ரி வஸ்து சமஜ் பேட்டா,
0: நீ கில்லத்தை வேறொரு பொருள் என்று புரிந்து கொண்டாய் என்று கூறினார்.
1: ஏக் கஜானந்த் டோபி கோ கஜானந்த் டோபி பதாக்கர் துகான்தார் நே துஜே 5 ரூபாய் மே தமா தி,
0: ஒரு கஜானந்த் தொப்பியை கஜானந்த் தொப்பி என்று கூறி கடைக்காரர் 5 ரூபாயை உன் தலையில் கட்டிவிட்டார். தூகாந்தார் கடைக்காரர், தூகான் கடை, 5 ரூபே 5 ரூபாய்.
1: போத்தல் பர்கர் உடுக்கே நாம் சே துஜே உஸ்னே ஜோ சீஸ் தி ஹே வ ஔர் குச் நஹி பல்கி ஷீரா ஹே ஷீரா,
0: குப்பியில் கில்லத்தின் பெயரில் உனக்கு கொடுத்தது வேறொன்றுமில்லை, வெள்ளப்பாகு நீர்.
1: ஜிஸ்கா தாம் முஷ்கில் சே 8-10 ஆனே ஹோகா,
0: அதன் விலை மிஞ்சி போனால் 8 அல்லது 10 அணா இருக்கும்.
1: லோக் கஹதே ஹே முர்கோ கே சீங் நஹி ஹோதே,
0: மக்கள் கூறுவது முட்டாள்களுக்கு கொம்பு இல்லை.
1: லேக்கின் மே

0: கேட்டாகத்தா முர்கோங்கே ஜரூர் சீங்கோத்தேகே.
1: ஆனால் நான் கூறுவது என்னவென்றால், முட்டாள்களுக்கு கொம்பு கண்டிப்பாக இருக்கிறது.
0: ஜோ கேவல் சத்துர் அத்வா வித்வான் லோகோ கோஹி திகாய் தேத்தேகே.
1: அது வெறும் புத்திசாலிகளுக்கும் மற்றும் கற்றவர்களுக்கும் மட்டுமே தென்படுகிறது.
0: தேரே சிற்பர் வஹி சீங் சத்துர் லால் நே தேகே ஔர் தபி மன்மனா லாப் உடாயா.
1: உனது தலையில் அதே கொம்பை புத்திசாலி லாலா பார்த்தார் மற்றும் தன்னிச்சையாக லாபத்தை அடைந்தார். லாப் லாபம், சத்துர் புத்திசாலி.
0: பிதா கி பாத்தே சுன்கர் மங்களு பகுத் ஜேபா பச்தாயா.
1: தந்தையின் சொற்களை கேட்டு மங்களு மிகவும் வருத்தமடைந்தான்.
0: சச் ஹே ஈஸ்வர் நே புத்தி தோ தோடி பகுத் ஹர் இன்சான் கோ தி ஹே.
1: கடவுள் எல்லா மனிதருக்கும் கொஞ்சம் புத்தியை தந்துள்ளார்.
0: பரந்து ஜோ உஸ்கா சஹி ஔர் சாமயிக் உபயோக் கர்த்தே ஹே.
1: ஆனால் அதை சரியான சமயத்தில் உபயோகம் செய்யக்கூடியவர்கள்
0: வேஹி புத்திமான் கஹலாத்தே ஹே,
1: புத்திசாலிகள் எனப்படுகின்றனர்.
0: ஜோ இஸ் ஹுனர் சே வஞ்சித் ஹோத்தே ஹே வே ஜீவன் பர் முர்க் ஹி பனே ரஹ ஜாதே ஹே.
1: இந்த திறமை தெரியாதவர்கள் வாழ்நாள் முழுவதும் முட்டாள்களாகவே ஆக்கப்படுகின்றனர். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. நாம் அடுத்த வாரம் வேறொரு கதையுடன் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் வி கிரிஜா அவர்கள். மாணவர் துருபா ரஞ்சித் ஹரன்கர். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஆர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தர்மபுரி மாவட்டம் திருமால்வாடி, வேலுகவுண்டன்பாளையம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் ஓக்கூர், ஈரோடு மாவட்டம் எலந்தகுட்டை மேடு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடி, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தர்மபுரி 6 சென்டிமீட்டர், பல்லடம், திருமயம், பெண்ணுகொண்டாபுரம், கெலவரப்பள்ளி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, மேட்டூர், ஓசூர், புலிப்பட்டி, கீரனூர், மாரண்டஹள்ளி, விண்ட்வர்த், புதுக்கோட்டை, சின்கொனா, ஊத்துக்குளி, பொன்மலை, குடுமியான்மலை, டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாரணை, பேரையூர், ஆனைப்பாளையம், திருப்பத்தூர் தெற்கு, பெண்ணுகொண்டாபுரம், பெண்ணாகரம், உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நந்தியார்தலை, வைகை அணை, ஏற்காடு, நிலக்கோட்டை, ஆண்டிப்பட்டி, ஆலங்காயம், குறுங்குளம், திருக்காட்டுப்பள்ளி, ஊத்தங்கரை, ஹரூர், நாற்றாம்பள்ளி, சூளகிரி, பாலவிடுத்தி, தம்மம்பட்டி, பார்வுட், மேட்டுப்பட்டி, திண்டுக்கல், மேல்பவானி, வால்பாறை, புல்லம்பாடி, ஐயம்பேட்டை, சின்னாரணை, துவாக்குடி, பாலக்கோடு, உத்தமபாளையம், களிக்குடி, வேடசந்தூர், ஆண்டிப்பட்டி, வீரகனூர், வாடிப்பட்டி, ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகால வெப்பநிலை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகால வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகால வெப்பநிலையான 41.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகால வெப்பநிலை திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6

6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் தெற்கு பகுதி தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் 5:30. வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள முதம் கேட்போம்.

0: உலகத்து சான்றோர்களால் உண்டு என்று கூறப்பட்டதை இல்லை என்று சாதிக்கும் அறிவில்லாதவன் பேய் என கருதப்படுவான். குறள் எண் 850 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும்.
0: உலகத்து சான்றோர்களால் உண்டு என்று கூறப்பட்டதை இல்லை என்று சாதிக்கும் அறிவில்லாதவன் பேய் என கருதப்படுவான். குறள் எண் 850 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்,
2: எள் பயிரை பொறுத்த வரைக்கும் 30% அளவுக்கு அயல் மகரந்த சேர்க்கை உடைய ஒரு ரகமா இருக்கு. அதனால பயிர் விலகு தூரம் சான்று நிலை விதையா இருந்ததுனாக்கா 50 மீட்டரும், ஆதார நிலை விதையா இருந்ததுன்னு சொன்னாக்கா 100 மீட்டரும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த இடைவெளி இருக்கும்போது தான் மகரந்த சேர்க்கை அந்த மாற்று ரகத்திலிருந்து இந்த ரகத்துக்கு வராம தடை செய்யப்படும்.
1: எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி.

டபாணி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து திரைகானம். 9:15 செய்தி சுடர், 9:30 இசைப்பேருரை. மயூர துவஜ உபாக்யானம் வழங்குபவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். ஆவாரம் பூவின் அற்புதங்கள் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். காலை 7:45 நகர்வல்லத்தில் பஸ் ஸ்டாண்டா இல்லை பார்க்கிங் ஸ்டாண்டா,

0: ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகாலம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் குரல் நமது வானொலி. 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜி பவ்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, பெண்ணின் நலம் குடும்பத்தின் வளம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள், உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. விஷ்ணு திலக சம்ஹிதத்தில் ஆகமா முதல் பகுதி உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் அன்னபூர்ணா அவர்கள். மாலை 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். நாளை 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் BR சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.6°C, பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவாக 40.1°C, குறைந்த அளவாக 28.7°C பதிவானது, ஈரப்பதம் 67%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலையும், லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40°C, குறைந்த அளவாக 28 முதல் 29°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi and President of Myanmar U May Aung Lai held detailed talks on the entire gamut of bilateral issues in New Delhi today. The discussions covered trade, defence, border management, culture, among other areas of interest. Briefing media after the talks, Foreign Secretary Vikram Misri said both sides express interest in forging closer cooperation, particularly in the areas of trade and investment, development cooperation, health, education and energy. He said both sides underlined the importance of connectivity and agreed to work as quickly as possible towards completion of Kaladan multimodal transit transport project.
2: Both sides underscored the importance of preventing the misuse of sovereign territory for activities inimical to their security interests. Overall, this visit by the President has once again reaffirmed the shared commitment of both sides to deepen their long-standing partnership and to work together for mutual benefit, growth and prosperity in the region.
1: Mr. Misri said Myanmar sits at the confluence of India's neighbourhood first, Act East, as well as Mahasagar and Indo-Pacific policies. The President of Myanmar will meet President Draupadi Murmu at Rashtrapati Bhavan this evening. He is also scheduled to visit the Light and the Lotus, Relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the national capital. President Liang will travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. The India-Oman Comprehensive Economic Partnership Agreement, CEPA, has come into force today. Commerce and Industry Minister Piyush Goyal said the CEPA will deepen the economic and strategic ties between the two nations. Addressing media in New Delhi, Mr. Goyal said that CEPA is not simply a trade agreement, it is a statement of civilizational trust.
3: I am confident that this comprehensive agreement will add a new momentum to our ties with Oman. From day one, India will secure duty-free access on 98% of Oman's tariff lines, covering over 99% of India's exports to Oman. SEPA is a blueprint.

0: பார்த்திபேந்திரன் அவனுடைய பிரயாண விபரங்களை தெரிந்து கொள்ள ஆவலாயிருப்பதாக பழுவேட்டரையர் வினவ,
1: ஐயா, மிக முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறேன். சோழ நாட்டையே துயரக்கடலில் மூழ்கச் செய்யக்கூடிய பயங்கரமான செய்தி. ஈழத்திலிருந்து என்னுடன் இந்த கப்பலில் புறப்பட்டு வந்த இளவரசர் அருள்மொழிவர்மர் சுழற்காற்று அடித்த சமயத்தில் கடலில் குதித்து விட்டார். அவருடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஒருவேளை இங்கே வந்து ஒதுங்கினாரோ என்று பார்ப்பதற்கு வந்தேன் என்றான் பார்த்திவேந்திரன். அவன் கூறி முடிப்பதற்குள்,
2: ஆஹா, என்ன சொன்னாய்
0: என்று பழுவேட்டரையர் அலறினார். சுழற்காற்றினால் வேருடன் பறிக்கப்பட்ட நெடுமரத்தைப் போல தரையில் வீழ்ந்தார். அவரை தாங்கி எடுப்பதற்காக பார்த்திவேந்திரன் பாய்ந்து சென்றான். நந்தினி குறுக்கே நின்று அவன் கையை பற்றி அகற்றினாள். பழுவேட்டரையரின் அருகில் தான் உட்கார்ந்து அவருடைய தலையை தன் மடியின் மீது வைத்துக் கொண்டாள்.
1: தண்ணீர், தண்ணீர்
0: என்று கத்தினாள். கூடாரத்திலிருந்து சேடிப்பெண் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்தாள். இன்னும் சில வீரர்களும் கலங்கரை விளக்க காவலரும் அவர் குடும்பத்தாரும் ஓடி வந்தார்கள். நந்தினி மிக்க கம்பீரத்துடன் அவர்களையெல்லாம் அப்பால் நிற்கும்படி ஏவினாள். பழுவேட்டரையரின் முகத்தில் தண்ணீர் தெளித்தாள்.
1: நாதா, நாதா
0: என்று கொஞ்சும் குரலில் அழைத்தாள். சில நிமிடங்களுக்கெல்லாம் கிழவரின் கண்கள் திறந்தன. உடனே நினைவும் வந்தது. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார்.
2: நந்தினி, சற்று முன் என் காதில் விழுந்தது உண்மையா? இந்த பல்லவன் என்ன சொன்னான்? பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக சொன்னான் அல்லவா? அந்த வீரகுமாரன் சின்னஞ்சிறு குழந்தையா இருந்த போது இந்த கைகளால் அவனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு மகிழ்ந்தேன். இதே கைகளினால்தான் அவனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படியான கட்டளையில் முத்திரை வைத்தேன். ஐயோ, தோழராடு என்னை பற்றி என்ன நினைக்கும்
0: என்று பழுவேட்டரையர் தலையில் அடித்துக் கொண்டார். வைரம் பாய்ந்த அந்த வீரக்கிழவர்

0: ரவிதம் மனம் கலங்கி புலம்பியதை அதுவரையில் நந்தினி பார்த்ததில்லை, யாருமே கண்டதில்லை.
1: நாதா, பதறாதீர்கள். இவர் இன்னும் செய்தி முழுவதும் சொல்லவில்லையே. முழுதும் கேட்டுவிட்டு மேலே செய்ய வேண்டியதை பற்றி யோசிப்பது நலமல்லவா என்றாள் நந்தினி.
2: ஆமாம், நீ சொல்வது சரிதான். பார்த்திபேந்திரா, சீக்கிரம் சொல். பொன்னியின் செல்வர் கடலில் முழுகி இறந்து விட்டார் என்று சொன்னாய் அல்லவா, அது உண்மையா அல்லது ஏதோ துர்நோக்கத்துடன் கற்பனை செய்து சொல்லுகிறாயா? பசித்திருக்கும் புலியுடன் விளையாடாதே, ஜாக்கிரதை
0: என்று அந்த கிழவர் கண்களில் கனல் எழும்படி நோக்கி கர்ஜித்தார். ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். இளவரசர் இறந்துவிட்டார் என்று நான் சொல்லவில்லை. அவ்வளவு பயங்கரமான நஷ்டம் இந்த தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் என்று என்னாலும் நம்ப முடியவில்லை. சுழற்காற்று உக்கிர நிலையை அடைந்திருந்த போது அவர் என் கப்பலிலிருந்து கடலில் குதித்தார் என்றுதான் சொன்னேன். கடவுள் அருளால் ஒருவேளை பிழைத்திருக்கலாம், இந்த கடற்கரையிலே வந்து ஒதுங்கியிருக்கலாம். அந்த ஆசையுடனே பார்ப்பதற்கு இங்கே வந்தேன்.
2: சுழற்காற்று அடித்தபோது கடலில் குதித்தாரா? எதற்காக, ஏன் குதித்தார்? உன்னுடன் கப்பலில் அவர் ஏன் ஏறினார்? அவர் குதித்த போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்
0: என்று பழுவூர் அரசர் படபடப்புடன் கேட்டார். நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, இவர் இலங்கைக்கு எதற்கு போனார் என்பதிலிருந்து விவரமாக சொல்லட்டும் என்றாள்.
2: ஆமாம், உள்ளது உள்ளபடியே சொல்லு. உண்மையை சொல்லாவிட்டால் நீ உயிருடன் தப்ப முடியாது. உன்னை
0: என்று பழுவேட்டரையர் பற்களை நர நரவென்று கடித்தார். அரசே, உண்மையைத் தவிர வேறு எதுவும் சொல்லி எனக்கு பழக்கமில்லை. நான் பொய் சொல்ல நினைத்தாலும் என் நாக்கு சொல்லாது. கேளுங்கள், தாங்களும் கடம்பூர் சம்புவரையரும் மற்றும் பலரும் சோழகுலத்துக்கு விரோதமாக சதி செய்கிறீர்கள் என்று காஞ்சி நகருக்கு செய்தி எட்டியது.
2: பொய், பொய், முற்றிலும் பொய்.
0: செய்தி பொய்யாக இருக்கட்டும், அதில்லை. அதுவே நான் வேண்டுவது. காஞ்சிக்கு எட்டிய செய்தியை நான் கூறினேன். அதன் பேரில் திருக்கோவலூர் மலையமானும் ஆதித்த கரிகாலரும் என்னை ஈழத்துக்கு அனுப்பினார்கள். அருள்மொழிவர்மனை கையோடு அழைத்து வரும்படி அனுப்பினார்கள். இவ்வாறு ஆரம்பித்து பார்த்திபேந்திரன் தான் இலங்கை சேர்ந்தது முதல் நடந்ததையெல்லாம் தான் அறிந்த வரையில் விவரமாகச் சொன்னான். கதை முடிந்ததும் பழுவேட்டரையர்,
2: கடவுளே, சோழ நாட்டுக்கு பெருங்கேடு வந்துவிட்டது. இந்த பாவியினால்தான் வந்தது. இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி நான் அல்லவா கட்டளை போட்டேன்? நான் அல்லவோ மரக்கலங்களை அனுப்பினேன் என்று கதறினார்.
1: அரசே, தங்கள் குற்றம் ஒன்றுமில்லை. தாங்கள் கட்டளை பிறப்பித்திராவிட்டாலும் இந்த மனிதருடைய கப்பலில் இளவரசர் ஏறி காஞ்சிக்கு பயணமாயிருப்பாரல்லவா? வீணாக நந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய செயல்களுக்கு மேலே விதியின் செயல் என்று ஒன்று இருக்கிறது. மேலும், நந்தினி இவ்விடத்தில் உரத்து பேசுவதை சட்டென்று நிறுத்திவிட்டு பழுவேட்டரையரின் காதோடு ஏதோ சொன்னாள். பழுவேட்டரையரின் முகம் சிறிது மலர்ச்சி அடைந்தது.
2: ஆமாம், ஆமாம், அது எனக்கு தோன்றாமல் போயிற்று
0: என்றார். பிறகு பார்த்திபேந்திரனை பார்த்து,
2: பல்லவா, உன் கப்பலுக்கு போய் நான் பரிசோதனை செய்துவிட்டு வரப்போகிறேன். அதுவரை நீ இங்கேயே இருக்க வேண்டும். தப்பிச் செல்ல முயல வேண்டாம். ஓட முயற்சி செய்தால் உடனே வேல் எறிந்து கொல்லும்படி என் வீரர்களுக்கு கட்டளையிட்டுவிட்டு போகப் போகிறேன். ஜாக்கிரதை, முதுகிலே காயத்துடன் சகாதே. உன் பரம்பரை வீர பரம்பரை என்றார்.
1: வந்தனம் ஐயா, தப்பித்து ஓடும் எண்ணமே எனக்கு கிடையாது. அத்தகைய எண்ணம் இருந்தால் உங்கள் வீரர்கள் யாராலும் தடுக்கவும் முடியாது. முதுகிலே காயம்படும் உத்தேசமும் எனக்கு இல்லை என்றான் பல்லவன்.
3: அரசே, இவரை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நானே பார்த்துக் கொள்ளுகிறேன். தப்பியோட பார்த்தால் இதோ இந்த கத்தி உடனே இவர் மார்பில் பாயும். நீங்கள் நிம்மதியாக போய் கப்பலை சோதித்து விட்டு வாருங்கள். மாலுமிகளையும் விசாரியுங்கள், இவர் கூறியதெல்லாம் உண்மைதானா என்று.
0: இவ்வாறு நந்தினி கூறிக்கொண்டே இடுப்பிலிருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்தாள்.
2: ராணே, உனக்கு ஏன் இந்த பொறுப்பு? நீ கூடாரத்துக்குள் போயிரு, அல்லது தியாகவிடங்கரின் வீட்டிலே போயிரு. இவனை நம் வீரர்களே கவனித்துக் கொள்வார்கள். அல்லது இவனையும் நான் என்னோட கப்பலுக்கு அழைத்து போகிறேன்.
1: நான் வரவில்லை ஐயா. நான் தங்களுடன் வந்தால் தங்களுக்கு மறுபடியும் சந்தேகமாகத்தான் இருக்கும். மாலுமிகள் எனக்காக சாட்சி சொல்லிவிட்டதாய் நினைப்பீர்கள். நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன். தாங்கள் கவலையின்றி போய் வாருங்கள்.
3: நாதா, தாங்கள் கப்பலிலிருந்து திரும்பி வரும் வரையில் நானும் இங்கேயே தான் இருக்கப் போகிறேன். இங்கிருந்தபடி தங்களை பார்த்து கொண்டே இருப்பேன் என்றாள் நந்தினி.
0: பிறகு பழுவேட்டரையரின் காதோடு,
4: இவன் இங்கே ஏதேனும் துப்பறிய வந்திருக்கிறானோ என்னமோ யார் கண்டது? மேலும் இளவரசரை பற்றிய செய்தி தாங்கள் திரும்பி வரும் வரையில் யாருக்கும் தெரியக்கூடாது
0: என்றாள். பழுவேட்டரையர் தலையை அசைத்துவிட்டு படகில் ஏறினார். படகு மரக்கலத்தை நோக்கிச் சென்றது. படகு சிறிது தூரம் போகும் வரையில் நந்தினி படகையே பார்த்து கொண்டிருந்தாள். அதே சமயத்தில் பார்த்திபேந்திரன் கண்கொட்டாமல் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்ததை

0: அவள் உணர்ந்தாள். சட்டென்று அவன் பக்கம் திரும்பினாள். பார்த்திபேந்திரன் வெட்கி தலைகுனிவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் தேன் மலரை பார்த்துவிட்ட வண்டு அப்பால் திரும்புமா? நந்தினி கூறிய சிறிய கத்தியை எடுத்து மறுபடி காட்டி, ஜாக்கிரதை, தப்பியோடு பார்க்க வேண்டாம் என்றாள். தேவி, கத்தியை காட்டு பயமுறுத்துவானேன்? தப்பியாவது ஓடவாவது? வலையில் அகப்பட்ட மீன் எவ்விதம் தப்பி ஓடும்? தாங்கள் விரித்த வலையில் அகப்பட்டு என்னையா சொல்லுகிறீர்? என்னை வலங்கியர் குலப்பெண் என்று சொல்லுகிறீரா? இது பழுவூர் அரசர் காதில் விழுந்தால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை தேவி. ஆனால் மீன் பிடிக்கும் வலையை நான் குறிப்பிடவும் இல்லை. தங்களுடைய வேல்விழிகள் விரிக்கும் மோகவலையை சொல்லுகிறேன். சீச்சி, என்ன தைரியம் உமக்கு? வலைஞர் குலப்பெண் என்றாலும் பாதகமில்லை. ஆடவர்களுக்கு மோகவலை விரிக்கும் கணிகை என்றா என்னை சொல்லுகிறீர்? மன்னிக்க வேண்டும், அப்படிப்பட்ட அபவாதத்தையும் நான் சொல்லவில்லை. தாங்கள் வேண்டுமென்று வலை விரிக்க வேண்டுமா என்ன? சிலந்தி பூச்சி வலை நெய்வது ஈக்களை பிடிப்பதற்காகவா? அது தான் வசிப்பதற்காக வலை பின்னுகிறது. ஈக்கள் தாமாக போய் அவ்வந்த வலையில் வீழ்கின்றன. என்னை சிலந்தி பூச்சி என்றா சொல்லுகிறீர்? அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறேனா நான்? தவறு தவறு. ஓ, நான் தீபத்தை சொல்லியிருக்க வேண்டும். தீபம் எரிவது விட்டில் பூச்சிகளுக்காக அல்ல. தீபம் எரிந்து தன்னை சுற்றிலும் ஒளி வீசி ஜோதிமயமாக செய்கிறது. அசட்டு விட்டில் பூச்சிகள் அதை கனி என்று நினைத்துக் கொண்டு சென்று விழுந்து மாய்கின்றன. ஒரு சிறிய காற்று குப்பென்று அடித்தால் தீபம் அணைந்து விடுகிறது. வாயினால் ஊதிக்கூடி அணைத்து விடலாம். தீபத்தின் சக்தி அவ்வளவுதான். தீபம் அணைந்துவிடும், ஆனால் பூரணச்சந்திரனை யார் அணைக்க முடியும்? பூரணச்சந்திரன் சமுத்திரராஜனுக்காக உதயமாகவில்லை. இயற்கை நியதியின்படி சந்திரன் உதயமாகிறது. அதன் குளிர்ந்த நிலா ஒளியை வானமும் பூமியும் மகிழும்படி பரப்புகிறது. ஆனால் பேதை கடலை பாருங்கள். பூரணச்சந்திரனைக் கண்டு கடல் எதற்காக அப்படி கொந்தளிக்க வேண்டும்? எட்டாத பழத்துக்கு ஏன் கொட்டாவி விட்டு தவிக்க வேண்டும்? பல்லவ குல மன்னர்களின் கவிதா அரசனையைப் பற்றியும் கற்பனை திறனை பற்றியும் ரொம்பவும் கேள்விப்படுகிறேன். அவையெல்லாம் உண்மை என்பதாக இப்போதுதான் உணர்கிறேன். புராணங்களிலும் காவியங்களிலும் நான் படித்ததையும் கேட்டதையும் நேற்று வரை நம்பவில்லை. இன்றைக்குத்தான் எனக்கு நம்பிக்கை பிறக்கிறது. எதை பற்றி சொல்லுகிறீர்கள்? பெண்ணுருவம் கொண்டவர்கள் சிலர் வானத்தையும் பூமியையும் தங்கள் காலடியில் போட்டுக்கொள்ளும் சக்தி பெற்றவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்க்கடலை கடந்து அமுதம் எடுத்த அசுரர்கள் அமுதபானம் செய்ய வேண்டிய சமயத்தில் மோகினியினால் ஏமாந்து போனார்கள். சுந்தோப சுந்தரர்கள் ஒரு பெண் நிமித்தமாக அடித்துக் கொண்டு செத்தார்கள். மேனகியினால் விஸ்வாமித்திரர் தபம் கெட்டது. கோவலன் மாதவியின் மோகவலையில் விழுந்து கிடந்தான். தசரதர் கைகேயிக்காக ராமனை காட்டுக்கு அனுப்பினார். எகிப்து நாட்டு ராணியின் காரணமாக மகத்தான ரோமராஜ்யம் அழிய தொடங்கியது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு வந்ததுமே நேர தன்னை பார்க்க பெரிய பழுவேட்டரையர் வராததுக்காக நந்தினி ஊடி இருந்தது நினைவிருக்கும். அவ காலால இட்ட பணியை தலையால நடத்தி வைக்கிற நிலைக்கு அவர் வந்துட்டார் அல்லவா. எந்தவித அடிமைத்தனமும் பொல்லாததுதான். ஆனால் பெண் அடிமைத்தனத்தைப் போல் ஒருவனை மதியிழக்கச் செய்வது வேறொன்றும் இல்லை. ஆசிரியரின் இந்த குறித்துறையின் உட்பொருள், ஆண் பெண் பரஸ்பர கவர்ச்சி ஒருவரையொருவர் பக்குவப்படுத்த தூண்டணும். அடிமைத்தனமான குழைவால அறிவு மழுங்கிடும். இளவரசர் சுழற்காற்று அடித்த சமயம் கடல்ல குதிச்சிட்டார்னு சொன்னதுமே நிதானத்தை இழந்துட்டார் தனாதிகாரி. முக்கியமா தனக்கு பெரும் பழி ஏற்பட்டுடுமே என்கிற பெருங்கவலை. அடுத்தபடியா, ஏற்கனவே நந்தினியால ஏற்பட்டிருக்கிற அவப்பயிரும் சேர்ந்து நாட்டில் பெரிய கிளர்ச்சியை உருவாக்கிடுமோ? பதற்றத்தில் என்னென்னலாமோ கேட்கிறார் பல்லவன். அவர் அமைதிப்படுத்துகிற சாக்கில் பார்த்திவேந்திரனை ஆழம் பார்க்க தூண்டுறா. அவர் கப்பலுக்கு போய் உறுதிப்படுத்திக்கிட்டு வரதுக்குள்ள புதுசாக வந்திருக்கிற வாலிபனோட சல்லாபத்தில் இறங்கிட மாட்டேன்னு மறைமுகமாக ஆனா குத்தலா சொன்னதையும் கவனிச்சோம். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சரசமாகவும் அப்பப்போ விரசமாகவும் பார்த்திவேந்திரன் பேசினதை கேட்டோம். ஆசிரியரின் குறிப்புகளை பார்ப்போம். மீன், சிலந்தி, தீபம் இவற்றில் சிலந்தி பற்றி தஞ்சாவூர் நிலவரையில் சில குறிப்புகளை பார்த்தோம். இதன் தொடர்பாக மேலும் சில துணுக்குகள். ஐம்புலன்களில் மனத்துக்கு வண்டு, சுவைக்கு மீன், காட்சிக்கு விட்டில், தொடு உணர்ச்சிக்கு யானை, ஒலிக்கு அசுணப்பறவை அடிமையாகி முடிவை தேடிக்கும். மனுஷனோ ஐம்புலன்களுக்கும் அடிமை. தாமச குணத்தால் வளர்ந்த அசுரத்தன்மை முறியடிக்கப்பட்டது. மோகினி அவதாரம் சுந்தோப சுந்தர்கள் வரலாறுகளால விளக்கப்படுது. ரஜோகுண

0: பட்டத்தால நிதானம் இழப்பத விஸ்வாமித்திரர் தசரதர் வரலாறுகள்ல காணலாம். எகிப்து ராணி கிளியோபேட்ரா பேரழகி, ராஜதந்திரம் நிறைஞ்ச பெண்மணி. ரோமானிய குடியரசின் முடிவையும் பேரரசின் தொடக்கத்தையும் நிர்ணயம் பண்ணின முக்கியமான போருக்கு காரணமாயிருந்தவள். இவளுடைய தொடர்பு ரோம்ல கடும் அதிருப்தியை ஏற்படுத்தினதால எழுந்த போர். அந்த மூக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் குட்டையா இருந்திருந்தா உலக வரலாறே மாறியிருக்கும்னு எழுதினார் தத்துவ மேதை பிளேஸ் பாஸ்கல்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: திரையிசை பாடல் ஒன்று பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் குரலில் ஒலிக்கிறது.

0: திரை இசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: தாத்தா, இது என்ன செடி?
2: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது. பொக்கா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யற.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு. பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
4: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: புதுக்கார் வெல்ல வாய்ப்பு.
6: வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்.
5: டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
1: நிறுத்த முட்டாளே.
5: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
6: ஓ,
1: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல. ரிலாக்ஸ்.
5: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று

0: முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேகா சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
1: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இன்னாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
0: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பு

0: இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: மருமகளே,
4: என்னம்மா?
3: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
4: அதாவது
3: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
4: அப்ப கொடுக்கல் வாங்க.
3: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
4: ஓ,
3: அதாவது யூபிஐல இருந்து.
4: அப்படியா?
3: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
4: அது என்னம்மா?
3: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
4: நீங்க வேற அம்மா.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
6: பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 க்கு செல்லே வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கி யாத்ரா.
7: நான் இங்க இருக்கேன்.
8: நான் ஒண்ணு தேடல. இத மொபைல்ல சார்ஜ் பண்ணனும்.
7: மூளைய சார்ஜ் பண்ணு.
9: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை

0: பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
1: பாத்தியா?
2: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
0: இப்ப என்ன பண்ணுவ?
2: ஃப்ரீ வைஃபை இருக்குல்ல.
1: மடையா, திருந்துடா.
0: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
2: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க. பை பை.
0: ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: ஆகாஷ்வாணி மனதில் இன்றவையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் அச்சமில்லை அச்சமில்லை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் புதியவன் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எஸ் என் சுரேந்தர், வாணி ஜெயராம் குரல்களில் வீட்டுக்கு ஒரு கண்ணகி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

நிறைவாக இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் மலையூர் மம்பட்டியான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: மனதில் நின்ற இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேயர்களே. நேரம் 6:59.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: ஆகாஷ்வாணி, நேரம் 7:00. திரைகானம் கேட்போம். கே ஜே சுதா சாதனா சர்கம் குரல்களில் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
1: ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. காலை தொடங்கி இரவு வரை காணிக்கை என்னும் பணி நீடித்தது. இதில் கடந்த 41 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தொகை 1,21,86,832 ரூபாய் ரொக்கம் மற்றும் 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காணிக்கை பணம் பாதுகாப்பாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர 12 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் குரல் இசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்க கலைஞர்களுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தபில், நாதஸ்வரம், தேவாரம் கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்.

0: இது 3 ஆண்டு கால கல்வியாகும். இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு அரசு விடுதி வசதி செய்து தரப்படும். வெளியூர் மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பயண வசதி செய்து தரப்படும். 3 ஆண்டு படித்து அரசு தேர்வு ஏகக தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரி நடத்தவும், நாதஸ்வரம் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் கோவில்களில் ஓதுவராக பணிபுரியவும், வானொலி தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் உள்ள மாணவ மாணவியர்கள் நடப்பாண்டு இசைப்பள்ளியில் சேர கூடுதல் விவரத்துக்கு தலைமை ஆசிரியர் 0424-2994-365 மற்றும் 9487-2-47-20 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொளப்புலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் 41 வயதும் இவருடைய மனைவி மஞ்சுளா 38 வயதும் தம்பதியினர் சிறுவலூர் அருகே உள்ள மூப்பன் சாலை பகுதியில் இறைச்சி கடை நடத்தி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் தங்களது கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருந்த பகுதியின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்தது. இதில் இடி பலமாக தாக்கியதில் சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுரேஷ் மஞ்சுளா தம்பதியினருக்கு அனுசியா என்ற 18 வயது மகளும் கதிரேசன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அனுசியா குடும்ப சூழ்நிலை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருகிறார். மகன் கதிரேசன் தற்போதுதான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் இருவரையும் ஒரே நேரத்தில் இடி மின்னலுக்கு பறிகொடுத்துவிட்டு எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் இந்த இளம் பிள்ளைகளின் நிலை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பலியான தம்பதியின் வாரிசுகளுக்கு கொளப்பூரில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஆணையையும் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர் இடி மின்னல் தாக்கி பலியான தம்பதியருக்கும் குழந்தைகள் என்ன கல்வி பயின்றுள்ளனரோ அதற்கேற்ப அரசின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை மூலம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க விவசாயிகளுக்கு உதவியாக உள்ளது. தகுதியான அனைத்து விவசாயிகளும் விடுதலின்றி பயன்பெற ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஜூன் 15ஆம் தேதி வரை வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இம்மாவட்டத்தில் இதுவரை 72161 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எனினும் சில விவசாயிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதாரின் வங்கிக் கணக்குடன் இணைக்காதது, இகேஒய்சி செய்யாது போன்ற காரணத்தால் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை சரி செய்ய வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை

0: தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்கும் ஆனதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினாா்.

0: மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிராவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1

0: 0042022233.
1: பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்தலாம். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடலாம். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி விழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி விழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தையும் குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தையும் குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும். வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுகையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுங்கள். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்

0: நீ என்ன ஊர்ல தான் இருக்கியா? இங்கதான் பிள்ளை இருக்க. ஏன் அப்படி கேக்குற? முந்தி மாதிரி உன்னை பார்க்கவே முடியலையே. அதான் வெளியூர் எங்கேயாவது போயிருக்கியோன்னு நினைச்சுக்கிட்டேன்.
1: அது சரி, உன்கிட்ட கூட சொல்லாம வெளியூர் போயிருவேனா என்ன?
0: நம்ம பட்டக்கா வீட்டு திண்ணையில நாம எல்லாரும் ஒன்னு கூடி பல்லாங்குழி, நாலு கல்லு, தாயம், பாண்டின்னு விளையாடிட்டு இருந்தோம்ல. ஆனா நீ அந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சே.
1: விளையாட்டு முக்கியம்தான், ஆனா என் நேரமா விளையாடிக்கிட்டே இருந்தா போதுமா? வீட்டு வேலை, காட்டு வேலை, இதை பார்த்தா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் இல்ல?
0: அது சரி, நாங்கெல்லாம் வீட்டு வேலை, காட்டு வேலை செய்யாமையா இருக்கோம். களை பறிக்க, நீர் பாய்ச்சன்னு அம்மா கூப்பிடும் போதெல்லாம் கழனி வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஆமா, நீ அப்படி என்ன கழனி வேலை பாக்குற? அத சொல்லு.
1: வேற என்ன? காட்டுக்கு தேவையான மண்புழு உரம் தயாரிக்கிறது, மண் பரிசோதனைக்கு மண்ணை எடுத்துக்கிட்டு வேளாண் அலுவலகம் போறது, அப்புறம் மண் பரிசோதனை செஞ்ச முடிவை அங்கிருந்து வாங்கிட்டு வர்றது. இதோ இப்ப கூட வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போயிட்டு இருக்கேன், முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க.
0: பரவாயில்லையே, இவ்வளவு ஒத்தாசை செய்யறியா? எனக்கும் இதை கேட்கும் போது கூடுதலா கழனி வேலை செய்யணும்னு ஆசை வந்துருச்சு.
1: அப்படின்னா இப்பவே மொத அடியை எடுத்து வையி.
0: புரிஞ்சிருச்சு செல்வி. நானும் உன்னோட வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்து அங்க நமக்கு எடுத்து சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். செல்வி, இதோ நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்துட்டோம். ஆனா இங்க என்ன விவரம் தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லவே இல்லையே.
1: வள்ளி, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. வாப்புல கேட்டுப்போம்.
2: விவசாயத்தில் விதைகள் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. விதைகள் வந்து அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு முக்கிய காரணியாக இருப்பதனால தரமான விதைகளும் மற்றும் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய தரமான விதைகள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு மகசூல் அதிகரிக்கவும் அவர்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கவும் ஒரு மூலதனமாக அமைகின்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகள் நம்ம தரமான முறையில் உற்பத்தி செய்து எப்படி வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், அதில் விவசாயிகள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். நிலக்கடலை, எள் மற்றும் சூரியகாந்தி ஆகிய பயிர்கள் வந்து பிரதானமான எண்ணெய் வித்து பயிர்களாக இருக்கின்றன. இந்த எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து நம்ம விதை உற்பத்தி எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, விவசாயிகள் வந்து இந்த விதைக்கும் தானியத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதைகள் வந்து இப்போது அடுத்த சந்ததியை உருவாக்குறதுல ஒரு முக்கிய மூலதனம். ஸோ அதனால் வந்து விதைகள் வந்து உங்களுக்கு தரமாக இருக்கணும். விதையில் என்னென்ன தரங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், கலப்பினங்கள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அதோட முளைப்புத்திறன் பாதிப்படையாமல் அதிகப்படியாக இருக்க வேண்டும். அதனோட ஈரப்பதம் ஒவ்வொரு எண்ணெய் வித்து பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு, அந்த ஈரப்பதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது மூணுமே முக்கியம். இன்னொன்று வந்து பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் வந்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ அடுத்த சந்ததியில் உருவாகக்கூடிய பயிரானது நல்ல முறையில் வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா, எள் பயிரில் வந்து என்னென்ன சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். எள் பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து 30% அளவுக்கு அயல் மகரந்த சேர்க்கையுடைய ஒரு ரகமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து ஒரு பயிருக்கும் அடுத்த பயிருக்கும் பயிர் விலகு தூரம் குறைந்தபட்சம் சான்று நிலை விதையாக இருந்ததுனாக்கா 50 மீட்டரும், ஆதார நிலை விதையாக இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா 100 மீட்டரும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வயல்களை வந்து விலகு தூரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த இடைவெளி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரந்த சேர்க்கை வந்து அந்த மாற்று ரகத்திலிருந்து இந்த ரகத்துக்கு வராமல் தடை செய்யப்படும். அதனால் வந்து விலகு தூரத்தை கவனமாக வந்து பார்த்துக்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கலவன்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இதுலேயும் வந்து எழுப்பயிரை பொறுத்த வரைக்கும் ஆதார நிலை விதையாக இருந்தாலும் 0.1%, சான்று நிலை விதையாக இருந்தால் 0.2% அளவுக்கு வந்து கலப்பினங்கள் அங்கீகரிக்கப்படுது. ஸோ அதற்கு குறைவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கலவன்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த விதைகள் வந்து நல்ல தரமான விதைகளாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி விக்கிரை வந்து பார்த்திங்கன்னா, 1 கிலோ விதைக்கு வந்து 68 மில்லி லிட்டர் அளவுக்கு விதைகளை விதை நேர்த்தி செய்து விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விதைக்கும் பொழுது 1 பங்கு விதைக்கு வந்து 4 பங்கு மணலோட கலந்து விதைகள் வந்து ஈவனாக விழற மாதிரி தூவி விடணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பயிர் எண்ணிக்கை பராமரிக்க முடியும். இதோட இடைவெளி எப்படி இருக்கணும்னாக்கா, 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர், 1 அடிக்கு 1 அடி இருக்கிற மாதிரி விவசாயிகள் பார்த்து கொண்டாங்கன்னா கிட்ட கிட்ட அருகருகே வந்து விதைகள் விழுந்து பயிர் எண்ணிக்கை மிக அதிகமாக இல்லாமல் வந்து கரெக்டாக

அளவுக்கு வந்து பராமரிக்க முடியும். இதில் என்னென்னா முக்கியமாக உரம் வந்து எவ்வளோ இடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 50 கிலோ தழைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து மற்றும் 25 கிலோ சாம்பல் சத்து. இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ மேங்கனீஸ் சல்ஃபேட்டை அடியுரமாக வந்து இடும்போது அதிகமான எண்ணெய் சத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். இதை தவிர வந்து இலைவழி ஊட்டமாக லிட்டருக்கு 10 கிராம் அளவுக்கு, அதாவது 1% டிஏபி கரைசல பூக்கள் பூக்கக்கூடிய சமயத்தில் வந்து தெளிக்கும் போது, அதற்கு அடுத்தது 2வது தடவைக்காக வந்து 10 நாள் இடைவெளியில் இன்னொரு முறையும் வந்து தெளிக்கும் போது அதிகப்படியான பூக்கள் உருவாகும் மற்றும் வந்து பூ

கூடிய சமயத்தில் வந்து தெளிக்கும் போது, அதற்கு அடுத்தது ரெண்டாவது தடவைக்கா வந்து 10 நாள் இடைவெளியில் இன்னொரு முறையும் வந்து தெளிக்கும் போது அதிகப்படியான பூக்கள் உருவாகும் மற்றும் வந்து பூ உதிராத தன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதில் வந்து கலவன்கள் நம்ம நீக்கிறது வந்து செடிகள் வந்து உருவாகும் போது ஒரு தடவையும், பூக்கிற தருணத்தில் ஒரு தடவையும், நம்ம அதுக்கப்புறமா வந்து காய்கள் உருவாகிற சமயத்தில் ஒரு தடவையும், செடியோட அமைப்பு, இலைகளோட நிறம் மற்றும் வந்து செடிகளில் இருக்கக்கூடிய ரோமங்கள், அந்த காய் அமைப்பு, பூவோட நிறங்கள், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வேற ரகங்கள் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீக்கிடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் அதே மாதிரி பூச்சி நோய் பாதிப்படையாத மாதிரியும் நம்ம சரியான தருணத்தில் பூச்சி நோய் கட்டுப்பாடை வந்து பராமரிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து நிறைய மகசூல் எடுக்க முடியும். வயல்களை வந்து ஆய்வு வந்து 3 முறை இதில் வந்து பண்ணுவாங்க. இதில் பூக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கும், பூக்கிற தருணத்தில் ஒரு தடவைக்கும், அறுவடைக்கு முன்னால் ஒரு தடவையும், 3 முறை வந்து இதில் வயல் ஆய்வு விதை சான்றலர்களால் பண்ணப்படும். அறுவடை சமயத்தில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய காய்கள் மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். அதாவது 75 முதல் 80% காய்கள் வந்து மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய காய்கள் வந்து ஒரு வெடிக்க தொடங்கக்கூடிய சமயத்தில் அது வந்து கரெக்டான சமயமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்து எள்ளை வந்து நம்ம அறுவடை செய்யணும். அறுவடை செய்யும் போது பார்த்தீங்கன்னா, காயோட ஈரப்பதம் வந்து 50 முதல் 60%, விதையோட ஈரப்பதம் வந்து 25 முதல் 30% இருக்கிற மாதிரி இருக்கும். விதைகள் வந்து பழுப்பு நிறமாக மாறி இருக்கும். இப்போ இந்த மாதிரி அறுவடை சமயத்தில் அதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டா 3 முதல் 4 நாட்களுக்கு வந்து நம்ம வந்து செடிகளை வந்து தலைகீழே அடுக்கி வச்சு அதுக்கப்புறமா விதைகளை பிரித்து எடுக்கணும். இந்த விதைகளை வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கும்போது சுத்திகரிப்பு செய்கிறது என்னென்னா, 1.6 மில்லிமீட்டர் அந்த வட்டக்கண் அளவு கொண்ட சல்லடையில் வந்து சலித்து நம்ம வந்து விதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யணும். அதுக்கப்புறமா வந்து காய வைக்கிறது என்னென்னா, ஈரப்பதம் வந்து 7-8% அளவுக்கு குறைந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து காய வைக்கணும். நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா தான் அதை வந்து நம்ம சேமித்து வைக்க வேண்டும். இப்போ இதில் என்னென்னா, முக்கியமாக வந்து இதில் என்னென்ன விதை தரம் விதை சான்றளவுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கலப்பினம் இல்லாத தூய்மையான விதைகள் வந்து 97% இருக்கணும். அதோட முளைப்பு திறன் வந்து குறைந்தபட்சம் 80% இருக்கணும். அதே மாதிரி ஈரப்பதம் வந்து குறைந்தபட்சம் 9% தான் இருக்கணும், அதிகபட்சம் 9% தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முக்கியமான தரப்பண்புகள் சரியான முறையில் வந்து நம்ம பராமரிக்கும் போது விதை உற்பத்தி வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயமா நம்ம வந்து எள் பயிரை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதே போல் வந்து நம்ம சூரியகாந்தி இந்த பயிரில் வந்து நம்ம விதை உற்பத்தி விவசாயிகள் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சூரியகாந்தி பயிரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அயல் மகரந்த சேர்க்கை கொண்ட ஒரு பயிர். முற்றிலும் அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால சான்று நிலை விதையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுனா, ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் 200 மீட்டர் அளவுக்கு குறைந்தபட்சம் விலகு தூரம் இருக்கணும். அதே ஆதார நிலை விதையாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கன்னா, ஒரு பயிரிலிருந்து இன்னொரு பயிருக்கு 400 மீட்டர் அளவுக்கு விலகு தூரம் இருக்கிற மாதிரி நம்ம இடைவெளி விட்டு தான் நம்ம வந்து அந்த ரகத்தை வந்து நம்ம விதை உற்பத்திக்கு உட்படுத்தணும். பயிர் இடைவெளி அப்படின்னு சொன்னாக்கன்னா, சூரியகாந்தி ரகங்களாக இருந்ததுனாக்கா 45-30 சென்டிமீட்டர் இடைவெளி வந்து நம்ம வந்து பராமரிக்கணும். இதில் விதை நேர்த்தி வந்து நம்ம செய்து விதைகளை வந்து விதைச்சோன்னா பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் வந்து நம்ம பராமரிக்க முடியும். இதற்கு வந்து என்ன பண்ணணும்னா, 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அளவுக்கு கார்பன் டைஆக்சைடு, 5 மில்லி லிட்டர் அளவுக்கு இமிடாக்ளோப்ரைடு, இதை வந்து நம்ம கலந்து நம்ம விதை நேர்த்தி செய்து வந்து விதைக்கணும். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பேசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிற வந்து ஒரு பூஞ்சான விதை நேர்த்தி வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு விதை நேர்த்தி செய்து நம்ம வந்து விதைக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன உரங்கள் இட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 60 கிலோ தழைச்சத்து, 45 கிலோ மணிச்சத்து மற்றும் 45 கிலோ சாம்பல் சத்து. இந்த உரங்களை வந்து சரியான அளவில் நம்ம வந்து சரியான தருணங்களில் நம்ம கொடுத்து பராமரிக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, மகரந்த சேர்க்கை வந்து அயல் மகரந்த சேர்க்கை உள்ளதுனால இந்த வந்து செயற்கையாக வந்து பூக்கிற சமயத்தில் வந்து காடா கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க, மஸ்லின் துணிகள் இருக்கும், அந்த துணிகளை வைத்து மலர்கள் வந்து பூக்கள் ஒரு பூத்து ஒரு 7-10 நாட்களில் வந்து நல்ல மகரந்தத்தை எடுத்து துணிகள்லேருந்து நம்ம ஒரு பூலேருந்து இன்னொரு பூவுக்கு நம்ம வந்து நல்ல மகரந்தம் ஒட்டுற மாதிரி தேய்ச்சி விடணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று மலர்களை வந்து தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா, மகரந்த சேர்க்கை வந்து தடைப்படாமல் நல்ல வந்து அதிகப்படியாக வந்து மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான காய்பிடிப்பு இருக்கும். இன்னொன்று என்னென்னா, கலவன்களை வந்து நீக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து பூக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவையும், பூக்கிற சமயத்தில் ஒரு தடவையும், செடியோட அமைப்பு, காய்களோட அமைப்பு மற்றும் பூக்களோட தன்மைகள்லாம் பொறுத்து நம்ம வந்து கலவன் இருக்கக்கூடிய பட்சத்தில் கலவன்களை நீக்கி வந்து வயல்களை வந்து தூய்மையாக பராமரிக்கணும். இப்போ அறுவடை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா, விதைகள் வந்து நல்ல கருப்பு நிறமாக மாறி இருக்கும், 25% அதில் ஈரப்பதம் இருக்கும். இந்த அறுவடைக்கு பின்னால் வந்து பார்த்தோன்னா, விதைகளை வந்து 15 முதல் 16% அளவுக்கு ஈரப்பதத்தை வந்து குறைச்சி நம்ம வந்து உலர்த்தணும். விதை வந்து சுத்திகரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 6 மில்லிமீட்டர் வட்டக்கண் அளவு கொண்ட சல்லடை, இதை வச்சு நம்ம வந்து சலித்து விதைகளை வந்து தரம் பிரிக்கணும்.
இதில் வந்து உடைந்த விதைகள், வேறு ஏதாவது வந்து பூச்சி நோய் பாதிப்படைந்த விதைகள் இருந்ததுனாக்கா அதை வந்து நீக்கி அதுக்கப்புறமா சரமான விதைகளை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். விதை சேமிப்பு வந்து இதுலேயும் வந்து

0: குறுகிய கால சேமிப்பு, இடைப்பட்ட கால சேமிப்பு அல்லது நீண்ட கால சேமிப்பு வந்து நம்ம பண்ண முடியும். குறைந்த கால சேமிப்பாக இருந்தனாக்கா 8 முதல் 9% அளவிற்கு வந்து உங்களுக்கு விதைகளோட ஈரப்பதம் இருக்கும்போது துணிப்பைகளில் வந்து நம்ம குறுகிய கால சேமிப்பு பண்ணலாம். இடைப்பட்ட கால சேமிப்பு அப்படின்னு சொன்னாக்கன்னா 6 முதல் 7% வந்து ஈரப்பதத்தை குறைத்து பாலித்தீன் உள் உரை கொண்ட சாக்குப்பைகளை நம்ம சேமிக்க முடியும். இதே மாதிரி நீண்ட கால சேமிப்பு அப்படின்னா 15 மாதங்களுக்கு மேலே வந்து சேமிக்கணுன்னா ஈரப்பதத்தை வந்து 7% கீழாக குறைத்து 700 காஜ் கன அளவு கொண்ட அடர் பாலித்தீன் பைகளில் வந்து நம்ம வந்து சேமிக்க முடியும். இதுதான் வந்து சூரியகாந்தியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து விதை உற்பத்திக்கு கவனம் செலுத்த வேண்டிய தொழில்நுட்பங்கள். எள் மற்றும் சூரியகாந்தியில் வந்து விதை உற்பத்தி தரமான முறையில் எப்படி செய்து விவசாயிகள் பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். விவசாயிகள் இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து மேலும் மேலும் வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எம்புட்டு அருமையாக எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமாம், எண்ணெய் வித்து பயிர்களில் குறிப்பாக எள் அப்புறம் சூரியகாந்தி பயிர்களில் தரமான விதை உற்பத்திக்கு என்னென்ன விஷயங்களை நாம் கவனத்தில் வச்சு செய்யணும்னு நல்லா தெளிவுபடுத்திட்டாங்கல்ல.
1: இவங்க சொன்ன மாதிரி தரமான விதைகள் தானே தரமான பயிர் வளர்ச்சிக்கு ஆதாரம். அதனால இந்த தகவல்களை நாம சரியா கடைபிடிக்கணும்.
2: கண்டிப்பா செல்வி, குறிப்பா பூச்சி நோய் தாக்காம இருக்க விதை நேர்த்தி பத்தியும் தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல. இது போல தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம்.
1: அப்ப நாம கிளம்புவோமா?
2: ஆகட்டும் செல்வி,
1: நீ வீட்டுக்கு போயிட்டே இருப்பில்ல, நான் பின்னாடியே வரேன்.
2: ஏன் நீ எங்க போற?
1: இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே எங்க காட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன்.
2: அது சரி, நானும் இப்ப எங்க காட்டுக்கு தான் போறேன். ஏதாச்சும் பராமரிப்பு செய்ய வேண்டியிருந்தா அதை செஞ்சுட்டு பிறகு வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஒன்னாவே போவோம்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வாழை சாகுபடிக்கு உகந்த இயந்திரங்கள். வாழை மரம் நம் அன்றாட தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக பழம், பூ, இலை மற்றும் இதன் நார் பயன்படுகிறது. வாழை சாகுபடியில் விதைக்கட்டைகள் பெரும் பங்கு வகிக்கிறது. கட்டைகளின் வயது, அளவு மற்றும் எடையை பொறுத்து வாழையின் விளைச்சல் மாறுபடுகிறது. வாழைக்கட்டை ஆரோக்கியமாகவும் நோய் தொற்று இல்லாததாகவும் பூச்சி தாக்குதல் இல்லாததாகவும் இருக்கும் பட்சத்தில் வாழை விளைச்சல் அதிகரிக்கும் என ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. வழக்கமாக வாழைக்கட்டைகளை நடவு செய்வதற்கு முன் தேவையில்லாத வேர்பகுதி மற்றும் நோய் பாதித்த பகுதிகளை செதுக்கி நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். தற்போது வாழைக்கட்டையை செதுக்கும் பணி கூலியாட்கள் கொண்டு செய்யப்படுகிறது. இது மிகவும் சிரமமான மற்றும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பணியாகும். வாழைத்தண்டில் ஏற்படும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் எனும் திரவ மருந்து 4 மில்லி வீதம், 45 சென்டிமீட்டர் மற்றும் 150 சென்டிமீட்டர் உயரங்களில் மாதம் ஒரு முறை 5 முதல் 8 மாதம் வரை உட்செலுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த பணியானது தற்பொழுது ஊசி அல்லது திருப்புளி கொண்டு சிறு துவாரமிட்டு செலுத்தப்படுகிறது. இம்முறையில் அதிக பூச்சிக்கொல்லி கரைசல் வீணாவதுடன் நேரமும் விரயமாகிறது. வாழைக்குலை அறுவடை செய்யும் தருணத்தில் 2 கூலியாட்கள் தேவைப்படுகின்றனர். ஒருவர் மரத்தை வெட்டுவதற்கும் மற்றொருவர் குலையை தாங்கி பிடிப்பதற்கும் தேவைப்படுகின்றனர். இது மிகவும் சிரமமான பணியாகும். இந்த பணிகளை கூலியாட்கள் கொண்டு செய்யும்போது அதிக நேரமாவதுடன் உடற்சோர்வு மற்றும் இதர பிற பாதிப்புகளும் கூலியாட்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கோயம்புத்தூரில் உள்ள மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்தின் மண்டல மையமும் திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடவு வாழைக்கட்டையை சீவும் கருவியையும் பூச்சிக்கொல்லியை வாழை மரத்தில் உட்செலுத்தும் கருவியையும் டிராக்டரால் இயங்கும் வாழைக்குலை அறுவடை கருவியையும் உருவாக்கியுள்ளனர். முதலில் நடவு வாழைக்கட்டை சீவும் இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த இயந்திரத்தில் செங்குத்து அச்சில் சுழலக்கூடிய ஒற்றை சிரவு கத்தி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சிரவு கத்தியை இயக்க 1 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் போதுமானது. சீவ வேண்டிய வாழைக்கட்டையை சுழலும் கத்திக்கு எதிராக பிடித்துக்கொண்டு நடவுக்கு தேவையான அளவு மற்றும் ஆழத்திற்கு ஏற்ப வாழைக்கட்டையை சீவிக்கொள்ளலாம். இந்த இயந்திரத்தின் இயக்க வேகத்தை வேக கட்டுப்பாட்டு மோட்டார் மூலம் மாற்றிக்கொள்ளலாம். கத்தியானது எந்த திசையிலும் சுழலக்கூடியது. பொதுவாக சிரவு கத்தியை சுத்தம் செய்ய கத்தியை எதிர் திசையில் சுழற்றி சிரவு பகுதியை சுத்தம் செய்து கொள்ளலாம். வாழைக்கட்டையை சரியான பகுதியில் சிரவு செய்ய உகந்ததாக உள்ளதால் கிடைக்கக்கூடிய நடவு வாழைக்கட்டை தரம் உடையதாக இருப்பதால் இந்த இயந்திரத்தை எளிதாக கையாளலாம். இந்த இயந்திரத்தை கொண்டு 1 மணி நேரத்தில் 90 முதல் 100 கட்டைகளை சீவ முடியும். இதன் வேலை திறன் 70% ஆகும். அடுத்து சுழலும் இரட்டை சிரவு கத்தி அமைப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த இயந்திரத்தில் செங்குத்து அச்சில் சுழலக்கூடிய இரட்டை சிரவு கத்தி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சிரவு கத்தியை இயக்க 1 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் போதுமானதாகும். சீவ வேண்டிய வாழைக்கட்டையை சுழலும் கத்திக்கு எதிராக பிடித்துக்கொண்டு நடவுக்கு தேவையான அளவு மற்றும் ஆழத்திற்கு ஏற்ப வாழைக்கட்டையை சீவிக்கொள்ளலாம். கத்தியின் வேகமானது 1 வினாடிக்கு 2400 சுற்றுகள் ஆகும். இந்த இயந்திரத்தை கொண்டு 1 மணி நேரத்தில் 200 முதல் 500 கட்டைகளை சீவ முடியும். செங்குத்து கத்தி. இந்த இயந்திரத்தில் வாழைக்கட்டையை பிடிக்கும் அமைப்பு உள்ளதால் கட்டையை பிடிக்கும் இடத்தில் வைத்து சீவிக்கொள்ளலாம். இந்த இயந்திரத்தின் மேற்பகுதியில் உள்ள ஸ்பிரிங் சுமையுடன் கூடிய பிடுங்கும் அமைப்பு வாழைக்கட்டையை தேவையான நிலையில் நிறுத்தி சீவிக்கொள்ள உதவியாக இருக்கும். பிடிக்கும் அமைப்பு தேவையான வேகத்தில் இயக்க 1 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் போதுமானதாகும். சீவும் கத்தியை தேவையான இடத்தில் வைப்பதன் மூலம் சுழலும் பிடிப்பானின் மீது பொருத்தப்பட்டுள்ள வாழைக்கட்டையை தேவையான உருவத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் ஒரே மாதிரியான வாழைக்கட்டை நடவுக்கு கிடைக்கிறது. வாழைக்கட்டையை சீவ பிடிப்பானின் மீது பொருத்துவதற்கு

0: பாம்பு அடிவேரை வெட்டி எடுப்பதற்கு கூடுதலாக கத்தி ஒன்றும் இந்த இயந்திரத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் பெரிய அளவிலான வாழைக்கட்டைக்கு உகந்தது. இந்த இயந்திரத்தின் மூலம் ஒரு மணி நேரத்தில் சுமார் 120 முதல் 150 வாழைக்கட்டைகளை சீவ முடியும். அடுத்து வாழை மரத்திற்கு மருந்து உட்செலுத்தும் கருவியை பார்க்கலாம். இந்த கருவி மருந்து கலன், பம்பு, மருந்து அளவை கட்டுப்படுத்தும் அமைப்பு மற்றும் மருந்து உட்செலுத்தும் ஊசி ஆகிய பாகங்களை கொண்டது. இந்த மருந்து உட்செலுத்தும் ஊசி 7.5 சென்டிமீட்டர் நீளமும் 2 மில்லிமீட்டர் கூர்மையான முனையுடன் கூடிய எஃகு 304 தர உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட மருந்து கலனின் கொள்ளளவு 8 முதல் 16 லிட்டர் ஆகும். பெரிஸ்டால்டிக் பம்பை பயன்படுத்தி மருந்து கலனிலிருந்து மருந்தை உட்செலுத்தும் ஊசியை தேவையான அளவு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தலாம். இந்த கட்டுப்படுத்தும் அமைப்பு எலக்ட்ரானிக் அமைப்புடன் இணைத்து மருந்து அளவை கட்டுப்படுத்தும். மருந்தை மரத்திற்கு உட்செலுத்தியதற்கு பிறகு மருந்து திரும்ப ஊசிக்கு வருவதை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தும் அமைப்பில் ஒரு முனை குழாய் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு மணி நேரத்தில் 140 முதல் 150 மரம் வரை மருந்து உட்செலுத்த முடியும். ஒரு மரத்திற்கு மருந்து செலுத்தும் அளவு 2 முதல் 4 மில்லி லிட்டர் ஆகும். இதன் கசிவு 2% விடவும் குறைவு. அடுத்து மினி டிராக்டரால் இயங்கும் வாழை குலை அறுவை இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த இயந்திரம் முதன்மை சட்டம், அறுவடை சட்டம், குலை தாங்கும் அமைப்பு, குலை வெட்டும் கத்தி அமைப்பு, ஹைட்ராலிக் அமைப்பு மற்றும் சக்தி பரிமாற்றம் அமைப்பு ஆகிய பாகங்களை கொண்டது. இந்த முதன்மை சட்டம் மினி டிராக்டரின் முன்புறத்தின் அடிச்சட்டத்தில் பொருத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குலை அறுவடை செய்யும் சட்டம், முதன்மை சட்டம் மற்றும் ஹைட்ராலிக் சிலிண்டருடன் இணைக்கப்பட்டு அறுவடை செய்யும் சட்டத்தை மேலும் கீழும் தூக்கி இறக்க பயன்படுகிறது. இந்த ஹைட்ராலிக் சிலிண்டரானது அறுவடை சட்டம், குலையை தாங்கி பிடிக்கும் அமைப்பு மற்றும் குலையை வெட்டும் அமைப்பை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்படுத்தப்பட்ட வாழை குலை அறுவடை இயந்திரத்தை கொண்டு வாழை மரத்திலிருந்து குலையை வெட்ட முடியும். இந்த இயந்திரம் 1.1 முதல் 2.7 மீட்டர் உயரம் வரை உயர்த்த முடியும். இந்த இயந்திரத்தை கொண்டு 18 முதல் 25 கிலோ எடை உள்ள வாழை குலையை கையாள முடியும். இந்த அறுவடை இயந்திரம் ஒரு மணி நேரத்தில் 25 முதல் 32 வாழை குலைகளை வெட்டும் திறன் கொண்டது. வாழை மரத்தின் வெளிப்புற மட்டையிலிருந்து தட்டு தயாரிக்கும் இயந்திரம். வாழைத்தார் அறுவடைக்கு பிறகு வாழை மரத்தின் மொத்தமுள்ள 14 முதல் 18 அடுக்குகளில் வெளிப்புறம் உள்ள 6 முதல் 8 அடுக்குகளை பயன்படுத்தி தட்டு தயாரிக்க இந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படும் வாழைத்தட்டு மலிவானதாகவும் சுகாதாரமானதாகவும் மக்கும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. இந்த இயந்திரத்தின் முதன்மை அமைப்பானது வாழை மட்டையை பிடிக்கும் அலுமினியத்திலான பிட்டமாகும். இந்த இயந்திரத்தில் தட்டின் அளவிற்கு ஏற்ப அச்சின் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை மாற்றிக்கொள்ளும் வசதி உள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் ஒரு மணி நேரத்தில் 25 முதல் 30 தட்டுகளை தயாரிக்கலாம். அதேபோல வெவ்வேறு சதுர அளவிலான அச்சுகளை பயன்படுத்தி சதுர அளவிலான தட்டுகளையும் தயாரிக்க முடியும். இந்த புதிய அணுகுமுறையின் மூலம் வாழை கழிவிலிருந்து வருமானம் பெறுவதுடன் சிறந்த தொழில் முனைவோராகவும் உருவெடுக்க முடியும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள

0: உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறு தேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேட்டன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ இ சியான் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதல் பாடல் தித்திக்குதே திரைப்படத்தில் இருந்து சுஜாதா குரலில்

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://aards.gov.in

0: gov.in
1: https://aawards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: இறைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 8:30.
1: ஹலோ, வணக்கம். ஆகாஷ்வாணி கேட்டு இருக்கிற நேயர்கள் அனைவரையும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய இணைவது நான், உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியோடு இணைந்த இனிய வசந்த கால நினைவுகளை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பி. தண்டபாணி அவர்கள். வாங்கினேன், நிகழ்ச்சிக்கு போவோம்.

0: ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா
1: சார். நான் வந்து பார்வை திறன் மாற்றுத்திறனாளி, வழக்கறிஞர், பி தண்டபாணி, விஜுவலி சேலஞ்ச் அட்வொகேட், சைதாப்பேட்டில் இருக்கேன். நான் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிலாம் நான் மெயின், ப்ரீ லிட்டிகேஷன் கவுன்சிலிங், லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், இதெல்லாம் நான் ரொம்ப பரீட்சையும் உடையவன். நான் வந்து மற்ற எதுவும் தெரியும், அதில் மீடியேஷன், ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷனில் நான் ரொம்ப பரீட்சையும் உள்ளவன், அதில் தேர்ச்சி பெற்றவன் நிறைய.
0: கண்டிப்பாக ஐயா, அதாவது வழக்கறிஞர் ஆகிட்டீங்க.
1: ஆமாம்.
0: இருந்தாலும் இந்த வானொலியோடு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து இன்னமும் நம்மகிட்ட

0: இருந்துகிட்டே இருக்கு.
1: அது கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும் சார். நான் செய்தி, அறிவியல் நிகழ்ச்சிகள், அப்புறம் லிட்டரரி டிஸ்கோர்ஸ், மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ், உபன்யாசம் இதெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருப்பேன். டிராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் சார் சுதர்ஷன் சாரோட டிராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, முத முதல்ல வானொலி கேட்ட நினைவு, அதாவது சின்ன வயசுல என்ன வயசு இருக்கும் ஐயாவுக்கு?
1: நான் வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும் சார். அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு மர்ஃபி ரேடியோ பழசு இருந்தது, அது எங்க பெரியப்பா ரிப்பேர் பண்ணி அது கொடுத்தார். அது வால்வ் ரேடியோ, அது வந்து அதுல வித் பாரதி எல்லாமே எடுக்கும், செய்தி நிறைய கேட்போம். சாம்பசிவன், வெங்கட்ராமன், சரோஜ நாராயண் சுவாமி, விஜயம், இவங்கெல்லாம் டெல்லி நியூஸ் ரீடர்ஸ், பியூட்டிஃபுல் ரீடர்ஸ், ரொம்ப அழகா செய்தி படிப்பாங்க. எனக்கு சென்னை மாநில செய்திகள்ல ரொம்ப பிடிச்சது பத்மநாபன் சார். மற்றவங்களும் பிடிக்கும், ஆனா பத்மநாபன் சார் எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு. ரொம்ப வேகமா படிப்பார், நிறைய செய்திகள் இருக்கும் அதுல பத்மநாபன் சாரோட. செல்வராஜ் அவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொன்னு நான் சொல்லணும் சார், துளசி ஜெயராமன், ஆர் நாகராஜன், கூத்தபிரான், பார்வதி ராமநாதன், இவங்களோட டிராமாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கேட்டுருக்கேன். ஆனா இப்ப எனக்கு சரியா ஞாபகம் இல்ல
0: ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் சொல்றீங்க. எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கேட்கலாம் போல. அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இங்க வந்து பணி புரிஞ்சாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டீங்க.
1: நாடகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அவங்களோடது, ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு நாங்கெல்லாம் கேட்போம். அப்புறம் நிறைய பாட்டெல்லாம், பக்தி பாட்டெல்லாம் தான் நான் நிறைய கேட்போம்.
0: பேசிட்டு இருக்கும் போது நீங்க அந்த சிறுவர்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது வானொலி கேட்ட அனுபவம், எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க, பாப்பா மலர், முத்துக்குவியல், அப்புறம் சிறுவர் சோலை, இதெல்லாம் நாங்க ரொம்ப விரும்பி, அதுல இருக்கும் நிறைய துணுக்குகள் எல்லாமே சொல்லுவாங்க. அதுல வந்து ரா ஐயாசாமி, ஆர் ஐயாசாமி வானொலி அண்ணா, அதுல கூத்தபிரான், ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப கவர்ந்தவங்க சார்.
0: அப்போ நீங்க விவரம் தெரிஞ்சு, நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது விவரம் தெரிஞ்சு ரேடியோ கேட்க
1: ஆரம்பிச்சிருக்கீங்க
0: சொல்லும் போது தெரியுது. உங்க குடும்பமே வந்து வானொலியோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்க.
1: அப்புறமா தொலைக்காட்சி வந்திருந்து தொலைக்காட்சி செய்திகள் தான் கான்சென்ட். ஆனா வானொலி செய்தியை நான் கேட்டுட்டு இருப்பேன், காலையில கீழே வந்து தொலைக்காட்சி போடுறதுக்கு பதிலா வானொலி செய்திகள் தான் நான் கேட்டுட்டு இருப்பேன். அதுல ரொம்ப நல்லா இருக்கும் சார் வானொலி செய்தி. அப்பெல்லாம் ரொம்ப விவரமா நிறைய பத்மநாபன் சார் எல்லாம் ரொம்ப விவரமா படிப்பாரு, செய்தி நிறைய செய்திகள் இருக்கும்.
0: கண்டிப்பா இப்ப வானொலி வந்து உங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து வானொலி கேட்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல எந்த நிகழ்ச்சியை உங்களை ரொம்ப கவர்ந்த நிகழ்ச்சி? இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல இந்த விஷயத்த நல்லா மறக்க முடியாதுன்னா வானொலியில எந்த நிகழ்ச்சியை சொல்லலாம்?
1: புகையும் புரியும், அது மாதிரி நிறைய சித்திரங்கள் போடுவீங்க இந்த 20 அம்ச திட்டம் பத்தி, அது ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி இருந்த புகையும் புரியும், நிறைய 20 நிமிஷம் 30 நிமிஷம் சித்திரம் எல்லாம் போடுவாங்க.
0: உங்களுடைய பள்ளி பருவம் பத்தி சொல்லுங்கய்யா.
1: பள்ளி பருவத்தில் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, பார்வையற்றவர்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரி எல்லாருக்கும் கேட்கும்போது அவங்க அதில் கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்டு நான் ரொம்ப அவ்வளோவா கேட்க மாட்டேன், ஒரு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ஒரு பட்டும் படாமல் தண்ணியில் தாமரை போல அப்படி இருந்துடுவேன் கிரிக்கெட் காமெண்ட்ரிலாம். ஆனால் அவங்கெல்லாம் கேட்டு கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த நோ ஃபார் த விஷுவலி சேலஞ்ச் கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் நடக்கிறது தான் இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரியினோட ஈர்ப்பு தான் அது, விளையாட்டு வர்ணனை இதெல்லாம். அப்புறம் அந்த கோயில் கும்பாபிஷேக வர்ணனைலாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் சார். இன்னொன்று வந்து நான் முக்கியமான இது வந்து சொல்லணும், பள்ளி பருவத்தில் வந்து எங்கள் பெரியவங்கள்லாம் வானொலின்னு ஒரு புத்தகம் மாத இதழ் மாதிரி வாங்கிட்டு வருவோம், வாரம் வார இதழ். அதில் வந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள், அதோடு மட்டும் இல்லாமல் சினிமா பாடல்களோட படம் பாடியவர்கள் பெயர்கள் அதெல்லாம் அந்த இதழில் வரும், வானொலி மேகசின் இதழில் வரும். அது முக்கியமான ஒரு விஷயம், வானொலி இதழ்னு ஒன்று இருந்தது. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு மாதத்துக்குரிய நிகழ்ச்சிகளை அவங்க ஏற்பாடு பண்ணி அதை புத்தகத்தில் அச்சடித்தாங்கன்றது எனக்கே இன்னும் வியப்பாக தான் இருக்குது நினைக்கும் போது.
0: அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்க?
1: வரக்கூடிய நிகழ்ச்சிகள், தயாரிப்பாளர்கள், அப்புறம் வானொலி பத்தில் கட்டுரைகள், அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும் அந்த இதழில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 7:30 அந்த 7:30 திரைக்காலத்தில் என்னென்ன பாட்டு, திருச்சியிலிருந்து அஞ்சல் பண்ணுவாங்க நாடகம், சூரியகாந்தியில நல்லாவே இருக்கும் அதெல்லாம்.
0: கண்டிப்பாங்க. இப்போ வானொலி கேட்கும் போது நமக்கு தோணும், இத்தனை வருஷம் நம்ம வானொலி கேட்டுட்டோம், அப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும் வானொலி கிட்ட இருந்து. நம்ம கட்டுறதும் பெற்றதும் சொல்லுவாங்க இல்லையா, பெற்றதும் அந்த மாதிரி நீங்க கட்டுறது என்ன பெற்றது என்ன வானொலி கிட்ட இருந்து?
1: வானொலியில கட்டுறது நிறைய இருக்கு சார். நான் வந்து இப்படி ஒரு நாடகம் வானொலியில நடிக்கிறது வந்து ஒரு விதமான ஒரு தனிக்கலை அப்படின்றத நாங்களால உணர முடியுது. அது மாதிரி இசை பேருரை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 வரைக்கும் போடுவாங்க, அதெல்லாம் இல்லை இப்போ. கற்றதெல்லாம்

0: நிறைய அறிவியல் தொடர்பான செய்திகள் அதெல்லாம் நீங்கள் நிறைய அறிவியல் குறிப்புகள் எல்லாமே வானொலி தான் அது ரொம்ப முக்கியம். முன்னாடியெல்லாம் தொலைக்காட்சி இருந்தால் கூட அது வானொலி மாதிரி ஒரு கருவி வரவே வராது. எப்போவுமே மக்கள் அது உணர்வாங்க.
1: இப்போது எவ்வளவு குரல் நீங்கள் வானொலியில் பல குரல்கள் கேட்டிருந்தாலும் சில குரல் வந்து உங்கள் மனசை தொட்டிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர்கள்லாம் யாரை சொல்லலாம் அந்த காலகட்டத்தில்?
0: அந்த காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச அறிவிப்பாளர் வந்து கூத்துபிரான், அப்புறம் ஆர் நாகராஜன். லேடிஸில் வந்து சரஸ்வதி முகுந்தராமன், அப்புறம் ருக்மணி, அவங்களாம் நல்ல, வசந்தா கோபாலகிருஷ்ணன், அவங்களாம் நல்லா பண்ணாங்க. இங்கிலீஷ்லேயும் பண்ணாங்க, தமிழ்லேயும் பண்ணாங்க. இங்கிலீஷில் நளினி, லோகநாதன், மேற்கத்திய இசை கூட நிறைய கேட்போம் சார். மேற்கத்திய இசையெல்லாம் நல்ல போனியாம், அந்த மாதிரி டெய்லர், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எல்லாம் கேட்போம். காலேஜில் இருக்கும்போது கூட அப்போது நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த நேற்று இந்த பாட்டு வந்தது வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படின்னு

0: மேற்கத்தி இசையெல்லாம் நல்ல போனியாம் அந்த மாதிரி டெய்லர் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எல்லாம் கேட்போம். காலேஜில் இருக்கும்போது கூட அப்போட நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த நேற்று இந்த பாட்டு வந்தது வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படின்னு எல்லாரும் பேசிப்போம். அது மாதிரி ரேடியோ வந்து இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப ஒரு உற்சாகம் மூட்டும் ஒரு கருவியாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்ததுனால அதாவது அது மறைக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு.
1: ஆனால் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைகள்லையும் சரி, இந்த பட்டறைகள்லையும் சரி, ஆட்டோக்காரங்க எங்கெங்கெல்லாம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய இருக்கிற இடத்துல வானொலி ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு வேலையாச்சு, நமக்கு பொழுதுபோக்கியாச்சு, இடையில ஒரு நியூஸ் கூட நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இருக்கிறதுனால தான் இன்னமும் நம்மளுடைய தொழிலாளர்கள் விரும்பி கேட்கக்கூடிய வானொலியா நம்ம ஆகாஷ்வாணி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என் காதல ஏதோ ஒன்னு கேட்டுகிட்டே இருக்கணும், என்னைய பொழுது போக்கிட்டே இருக்கணும், வேலைக்கு வேலையும் எனக்கு நடந்துட்டு.
0: அது வந்து தட் இஸ் ரேடியோ. நகர்ப்புறங்கள்லயும் முன்னேறி வரக்கூடிய கிராமப்புறங்கள்லயும் அது ரேடியோ தான்.
1: அதனாலதான் இப்ப இருக்கிற இளைய தலைமுறையும் வானொலி கேட்கணும் அப்படிங்கறதுக்காக நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி தளமும் இருக்கு. அதுல வந்து நம்ம ஆடியோ வீடியோ எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம், பாத்துக்கலாம். அதுக்கான வசதியும் செஞ்சுட்டு இருக்காங்க, அடுத்த ஜெனரேஷனை வானொலி கேட்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களா இருக்கட்டும், இல்ல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அதிக பேர் வந்து வானொலி கேட்கறாங்க அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். இப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை வானொலி கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குன்னு ஒரு வழக்கறிஞரா நீங்க நினைக்கிறீங்க?
0: வானொலி கேட்கும் போது அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப மாறி, ரேடியோலாம் கேட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க.
1: கண்டிப்பா இன்னமும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கயிறு கட்டில படுத்துட்டு நைட் ஒரு 10 மணிக்கு மேல ஒரு சவுண்ட கம்மியா வச்சுக்கிட்டு
0: வானொலி
1: அவங்களுடைய பிடிச்ச அந்த பழைய பாடல்களை
0: கேட்டுட்டு இருந்தாங்க.
1: உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் உண்டாயா மொட்டை மாடியிலயோ தனியா ஒரு
0: அப்பெல்லாம் பிக் ஃபேமிலி, இப்போதான் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டுது. அப்போ வந்து எங்க சித்தப்பா எல்லாம் எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது மொட்டை மாடி கூட்டிட்டு போயிடுவாரு, ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்துட்டு போயிடுவோம்
1: குடும்பத்தோட.
0: ஆமா, ஒரு சில பேர் கீழே படுத்துருவாங்க, ஒரு சில பேர் நாங்கெல்லாம் ஒரு மெஜாரிட்டி எல்லாருமே மேல பாய் போட்டு படுத்துட்டு மொட்டை மாடியில சென்னை 1 இந்த 10 மணிக்கு விரும்பி கேட்ட பழைய பாடல்கள் எல்லாம் போடுவாங்க, அது போட்டு விட்டுருவாங்க. நாங்கள் கேட்டுட்டே இருப்போம். 11 மணிக்கு நியூஸ் வரும், அதெல்லாம் அப்படியே கேட்டுருவோம். வானிலை அறிக்கை வரும். உண்மையிலேயே வானொலியை பாராட்டத்தக்கது என்னன்னா வானிலை அறிக்கை தான் சார். அந்த வானிலை அறிக்கை வந்து சொல்லும்போது இப்போ புயல் வரும் ரேடியோ கேட்டு சொல்லுடா அப்படின்னு எல்லாம் பெரியமா எல்லாருமே சொல்லுவாங்க. வானிலை அறிக்கை கேட்டு சொல்லு, இன்னைக்கு இருக்குதா மழை, நாளைக்கு வருமா, என்னைக்கு வரும், மழை போயிடுச்சா அப்படிலாம் கேட்பாங்க. அதனால வானொலிக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆதிக்கம் இருக்கு சார்.
1: இப்போ கேட்ட மாதிரி இப்ப அமைதியா ஒரு சவுண்ட் வச்சுட்டு நம்ம ஒரு பாட்டை கேட்போம் இல்லைங்களா, ஒரு மொட்டை மாடியில அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறப்ப நீங்க அதிக முணுமுணுக்கிற ஒரு பாடல்னா என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்துல என்ன பாடல வந்து நீங்க அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருப்பீங்க?
0: எம்ஜிஆர் பாட்டு, நான் ஆணையிட்டால், அப்புறம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் எனக்கு.
1: பாடுவீங்களா?
0: பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளவா வராது சார்.
1: உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடினா நாங்களும் கேட்போம்.
0: பாட்டா?

0: எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எம்ஜிஆர் வந்து அவர் மக்களோட நம்பிக்கையை பெற்றதுனால அவர் மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு.
1: இப்போ நீதிமன்ற வழக்கறிஞரா இருக்கிறதுனால நிறைய பணிச்சுமைகள் இருக்கும், அதுக்கு இடையில வானொலிக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க?
0: நைட்டு தான், நான் நைட்டு தான் முக்காவாசி கேட்பேன். 8:30 மாடிக்கு ரூம் போயிட்டேன்னா வானொலி ஃபுல்லா 9:30-10 வரைக்கும் கேட்டுடுவேன், அப்புறம் தூங்கிடுவேன். அப்புறம் 5 ஆனால் எழுந்த உடனே வானொலி சுவிட்ச் ஆன் பண்ணிடுவேன். சென்னை 1 போட்ட உடனே வந்தே மாத்திரம், நாகஸ்வரம், அப்புறம் நிகழ்ச்சி குறிப்பு, அதுக்கப்புறம் பக்தி பாட்டு, அப்புறம் நியூஸ் 6:30, அப்புறம் 7:00 அந்த இது ஏதாவது அறிவியல் தகவல், அப்புறம் தமிழ், அப்புறம் டாக்டர் பேசுறது 7:25, அப்புறம் நகர்வலம், அப்புறம் மடல் மாணிக்கம், இன்று ஒரு தகவல். அதுதான் வானொலியினோட தாக்கம். எது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தென்கட்சி சுவாமிநாதனோட இன்று ஒரு தகவல், அதை தான் பெரும்பான்மையான மக்கள் விரும்பி

0: விரும்பி விரும்பி விரும்பி கேட்குறாங்க. அதுதான் நீங்கள் அது என்றைக்குமே அது ஆர்கைவ்ஸில் இது பண்ணணும். அந்த பழைய நாடகங்கள் எம் கே மூர்த்தி, பார்வதி ராமநாதன், ஆர் நாகராஜன் இவங்கெல்லாம் நடித்த நாடகங்கள், அப்புறம் கூத்தபிரான் சார், இப்போது இருக்க சுதர்ஷன் சார் நடித்த நாடகங்கள்லாம் நீங்கள் போடணும். அதே மாதிரி அவங்க படித்த நாவல்கள்லாம் வானொலி களஞ்சியத்திலேருந்து எடுத்து போடணும்.
1: கண்டிப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு ஆப்ஷனும் நானே கொடுத்துறேன் உங்களுக்கு. வானொலியில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா நாடகம், பாட்டு, விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி, இல்ல நம்ம கர்நாடக இசை, இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு முதல் நாடகம்,
1: நாடகம் தான்.
0: அதுக்கப்புறம் விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சிகள் நிறைய பிடிக்கும்.
1: ரெண்டு ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஒண்ணுதான் சொல்லணும்.
0: ஒண்ணுதான் சொல்லணுமா?
1: நாடகம் தான். அப்போ உங்களுக்கு
0: நாடகம் தான் முதல். நாடகங்கள், சமூக நாடகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரித்திர நாடகங்கள் ரெண்டாவது. வானொலியை வந்து விட்டுறக்கூடாது. சமூக ஊடகங்கள் வந்தாலும் கூட வானொலிக்கு தனித்தன்மை இருக்குது.
1: நிகழ்ச்சியில் நிறைவே ஒரு கேள்விங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வானொலியை எப்படி பயன்படுத்திக்கணும், ஒரு வழக்கறிஞராக சொல்லுங்க.
0: வானொலியில் உதாரணமாக மகளிர் வந்து அவங்களுக்குரிய சட்ட விதிமுறைகள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்கணும். முதியோர்களுக்குரிய நிகழ்ச்சிகள்லாம் கேட்கணும்.
1: நன்றிங்க. இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு இணைந்த உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
0: நன்றி சார் உங்களோட உரையாடுக்கு.
1: நன்றிங்க சார். இப்போ நேயர்களே, இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள் வானொலிக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு வந்து அழகாக நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். வானொலியோடு என்னென்ன அனுபவங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெளிவாகவே சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன்.

0: for children, while Brazil has mandated stricter parental oversight and age verification measures. Several other countries, including France, Spain, Denmark, Greece, Austria, Germany, the United Kingdom, Norway, and Turkey, are also considering similar safeguards for young social media users. The India Meteorological Department or IMD has issued an orange alert for thunder squall conditions over Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. The weather agency has predicted heavy rainfall over interior Karnataka, Kerala, Mahe, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. Thunderstorms accompanied by lightning and gusty winds will be experienced in several parts of the country. The IMD has also predicted hot and humid weather conditions over Arunachal Pradesh, Assam, Meghalaya, coastal Andhra Pradesh, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Odisha, and sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. On to sports, 22 Indian rowers have been inducted into the Target Olympic Podium Scheme or TOPS Development Group ahead of the Asian Games to be held in Aichi, Nagoya, Japan later this year. Among those included are Paris Olympian Balraj Panwar, Asian Games silver medalist Arvind Singh and double medalist Jaswinder Singh. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on staying safe during heat waves, precautions, preparedness and protection with Mr. D.R. Patnaik, Senior Scientist, IMD, and Dr. Rupali Malik, Department of Medicine, Safdarjung Hospital. Listeners can ask questions on the subject on telephone numbers 23717117 and 23314444, prefixing the Delhi STD code. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and President of Myanmar U May Aung Lhyng hold talks in New Delhi, emphasize upon preventing misuse of their territory against each other's security interests. India-Oman Comprehensive Economic Partnership Agreement becomes effective, giving duty-free access to Indian exporters on 98% of Oman's tariff lines. India and Australia to enhance defense industrial collaboration in futuristic technology research. Malaysia joins countries banning social media use by children below 16. And orange alert for thunder squall issued for Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த தன்னுடைய பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: நம்ம ஒரு வளர்ந்த பாரதம், முன்னேறிய நாடாகவும் நம்மை வந்து கட்டமைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று சொல்லுவோம். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுடைய பயனை அதில் வந்து அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம்தான். அதில் வந்து நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன வந்து ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் வந்து அதை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து தென்படும், அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பெருசாக தெரியும். இந்த 12 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து 2 இடங்களில் தெரியுது. ஒன்று, நம்மை

0: போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எப்படின்னா ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்தில் ஏற்படலை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில், முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் வந்து இன்னைக்கு காலையில 6 மணிக்கு இங்கே ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் வந்து மதியம் வேளையில் வந்து பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்து கொண்டு மாலை வேளையில் மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்துக்கிறார். அப்போது இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோமே என்றால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாதிய சூழ்நிலை இருந்தது, அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில் இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது, எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. இப்போ ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விதான் இன்னைக்கு வந்து பல பேர்கிட்ட இருக்குது. இப்ப நீங்க இன்னும் வந்து ஒரு அரசாங்கத்துல இருந்து ஏதோ ஒரு மனுவை செய்து கொண்டு இன்னும் அவங்க வந்து கையில தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இதை வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாம இருக்கிறாங்க, இதை ஏன் இன்னும் நீங்க செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம்.
1: ஆன்லைன் பழகிட்டோம்,
0: நாம வந்து நேரடியா ஒன்ன போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்று இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம பேச தொடங்குறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்ல பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலா இருந்தாலும் சரி, விசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நாம வந்து அந்த வளர்ச்சியை நாம வந்து இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம வந்து இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் வந்து நம்ம மனசுல நம்ம இடத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம இனிமே திரும்பி போக முடியாது. நாம இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும்னு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர சேவையுடைய தரத்தை வந்து இனிமே கொண்டு நம்மால வந்து குறைச்சு கொள்ள முடியாது. அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மால குறைச்சு கொள்ளவே முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா சர்வதேச அளவுல முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்க வந்து ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்ல ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னன்னா அங்கெல்லாம் இவ்வளவு அபரிமிதமான வேகம் வந்து விட்டது, வளர்ச்சி வந்து விட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பாத்தீங்கன்னாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்க தோணுது சார். முன்னாடி எல்லாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பாத்திருப்போம். இன்னும் கேட்க போனா இப்ப புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டுல பாத்திருப்போம், ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல நம்ம நாட்டிலேயே வந்து அதற்கான காலகட்டங்களும் வரப்போகுது அப்படின் போது அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான்.
0: நிச்சயமா, அதாவது எப்படி நான் இதை சொல்றேன்னா அடித்தட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு நாம வளர்ச்சி வேண்டும். அதுதான் வந்து அந்த வளர்ச்சியின் பயன் யாரை போய் சேர வேண்டுமோ, யார் அதனால் அதிகபட்ச பயனை பெறப்போகிறார்களோ அவர்களிடம் அது போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேருவதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேருவதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போ என்ன நடக்குதுன்னா நான் வந்து எந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுமானால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசா இருக்கும், ஆனால் அவர்கள் பழக்க விட்டுட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ இனிமே கொண்டு வரக்கூடிய தலைமுறையை இதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கூட வைப்பதே கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப்லயே வந்துதான் அந்த திருமண அழைப்புதல் நடந்து கொண்டு இருக்குது.
1: இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்துல கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு. அப்ப நான் யோசித்த விஷயம் ஒண்ணு என்னன்னா முன்னாடிலாம் நிறைய நம்ம கிட்ட சில்லறை காசெல்லாம் வந்து இருக்கும், இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில்லறையே வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவு ரூபாயை துல்லியமா ஒருத்தருக்கு செலுத்த

0: அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே.
1: ஆமா, இப்ப நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்றோம், உலக அளவுல எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம தான் அந்த இடத்துல முழுசா வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்போ நாம வந்து இன்னைக்கு யார்கிட்டயாவது வந்து யூபிஐ இல்லையான்னு நம்ம கேட்கறோமே தவிர என்கிட்ட கேஷ் இல்லைங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒன்றும் யூபிஐ இல்லையான்னு கேட்குறோம், இல்லை யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா அப்பா நான் பணமே கொண்டு வரல என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம். அப்போது ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்னைக்கு வந்து நம்ம முழுசாக இந்த அரசாங்கம் மாற்றியிருக்கிறது. கையில் பணம் வைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் ஃபோனே அதற்கான உங்களுடைய மணிப்பர்ஸாக மாறிவிட்டது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோடு நாம் இன்னைக்கு யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்போ நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசித்து பார்த்தோம்னாலும் முதல் பத்தாண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த மூணாவது பத்தாண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகளில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம் பயன்பாட்டு ரீதியாக மன ரீதியாக நம்முடைய சௌகரியத்தின் ரீதியாக நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்போ இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை வந்து உருவாகிக்கி இருக்கிறது. அரசாங்கத்தை இன்னும் வந்து நம்ம ஏதாவது வகையில் ஏமாற்றுவோம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இயல்பாக தொழில் பண்ணணுமோ, அதுக்கு என்ன வரி கட்டணுமோ, என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயிலும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்னைக்கு உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில் பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்னும் வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்போ சமீபத்தில் என்ன நண்பர்கள் எல்லாம் பேசும்போது இவங்கெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன, இங்கே யூபிஐயே இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்கில் போய் செக்கு கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியிருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இல்லை மாதிரியான வசதிகள் வந்து இந்தியாவில் இருக்குது, இங்கேயே இல்லை, இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடான இந்த குடத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னென்னா இது அவ்வளவு தூரம் எளிமையாக கைக்கருகே வந்துவிட்டது. அப்ப நாம வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டுகால அரசினுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம் வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை, அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள். ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்கிறான். அதுதான் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பாக்குறேன்.
0: நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து குறிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவருடைய பயன்பாடும் அவசியமா இருக்கு. அது இல்லாம சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட
1: ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் வெளிப்படுகிறது. அந்தந்த துறையில செய்யப்படக்கூடிய முதலீடுகள் அதற்கான பலனை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்ப உள்கட்டுமான வளர்ச்சி, இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா சாலை வசதிகள், இப்ப நிதின் கட்கரி அவர்கள் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறார்னா, ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டரே போடுறதோ இல்லை 5 கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மிக வேகமாக அதில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் நகர்மயமாக்குதலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னன்னா, நீங்க நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிரை நம்ம சாலையில பார்க்கிறோம். அந்த சாலை

0: பயணிகள் வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகள் ஆகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலே நாம வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் வந்து சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்ப அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரிதான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும் இன்னைக்கு வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும் ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும் ரயில் பாதையில வந்து கவச்சு மாதிரியான திட்டங்களை போட்டு அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசா தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்திலிருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளோ ரோபஸ்டான ஒரு துறையாக மாறி இருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறி இருக்கிறது.
1: அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும்.
0: ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதுல வந்து குறிப்பிட்ட இடங்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன் அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடல நடந்து கொண்டிருக்கு.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. மயூர துவஜ உபாக்கியானம் இசை பேருரை நிகழ்த்துபவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள்.
1: மயூர துவஜ உபாக்கியானம் கேட்கலாம். நிகழ்த்தியவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள்.

மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையிலே தான் ரொம்ப பெருமை அடையணும், தான் ரொம்ப நல்லவன் எல்லாரும் தன்னை கொண்டாடணும், தன்னுடைய கீர்த்தி எல்லாராலையும் கொண்டாட

சமாதானப்படணும், தனக்கு சமானமா ஒற்றுமையே கிடையாதுங்கிற ஒரு நிலைமையை தான் அடையணும்னு யாவரும் ஆசைப்படுறேன். நியாயம் இந்த ஆசையை ஒருவருக்கு இருப்பதற்கு என்ன செய்யணும்னா, நடத்தினாலேயும் ஒழுக்கத்தினாலேயும் சத்தியத்தை தர்மத்தினாலேயும் இந்த பெருமையை அடைய முடியுமே தவிர, இந்த பெருமையை அடைவதற்கு சத்தியம் தர்மம் ஒழுக்கம் இதை தவிர வேறு வழி கிடையாது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழியாக காட்டியிருக்காங்க. அப்படி சத்தியம் தர்மம் ஒழுக்கம் நமக்கு படிய வேணுமையானா அதை போதிக்கும்படியாக உள்ளதானே ஈஸ்வரனுடைய வாக்குகளான வேதங்களுக்கு நாம் கொஞ்சம் கட்டுப்படணும். அப்படி கட்டுப்பட்ட மகான்களில் தர்மபுத்திராதிகள். தர்மபுத்திரால் தன்னுடைய வாழ்நாளில் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுவதற்கு ஆகாரத்தை தியாகம் பண்ணினாள். சரீர சௌக்கியங்களையெல்லாம் லட்சியம் பண்ணல, தன்னுடைய வாழ்க்கையை புறத்தியாளுடைய சௌக்கியத்துக்கே உபயோகப்படுத்திகிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட மகானுடைய சரித்திரத்தை இன்னைக்கு நாமும் கேட்டு நாம் ஒரு நல்ல முறையில் நடப்பதற்கு ஒரு சாதகமான நிலைமையில் இருக்கு. தியாகம் தியாகம்னு சொல்றதுல எதை தியாகம் பண்ணுறதுன்னா விடுறது தான், கெட்ட குணங்களை விடுறது, அதுக்கு தான் தியாகம்னே வேணும். சில பேர் தியாகம்னு சொன்னால் நல்ல சத்தியத்தை தியாகம் பண்ணி விடாது, சில பேர் நியாயத்தை விட்டு விடுறான். இதில் எல்லாம் பெருமை அடைய முடியாதுன்னு காண்பிச்சு மகத்தான சரித்திரம் இது இந்த மயூர துவஜோபாக்கியம். தர்மபுத்திரர்களை போல மகானுபாவால் கிடையாது பஞ்சபாண்டவா. நியாயமான முறையிலே தர்மத்தை காப்பாற்றி சத்தியத்தை காப்பாற்றினாள், எல்லையில்லாத துன்பத்தை அனுபவித்தாள். சத்திய தர்மத்தை காப்பாற்றுறவனுக்கு என்றைக்கும் கஷ்டம் உண்டு வெளிப்படையான பார்வையிலே, ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற சௌக்கியம் ஒருத்தருக்குமே கிடையாது. அதற்கு காரணம் என்னென்னா பகவான் கிருஷ்ண பரமாத்மா பின்னோடு இருந்தார் அவனுக்கு. அப்போதுதான் தெய்வத்தினுடைய பலம் உண்டாகும். அப்படி அரும்பாடுபட்டு அந்த கௌரவாளோட யுத்தம் பண்ணி தன்னுடைய ஸ்வராஜ்யத்தை சம்பாதிச்சால் தர்மபுத்திரன், அப்படி சம்பாதிச்சும் அந்த உத்தமனுக்கு தாம் ராஜ்யத்திற்காக பெரியதோப்பனார் பிள்ளைகளோட சண்டை போட்டு அவளையெல்லாம் சம்ஹாரம் பண்ணினோமே, துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் முதலான பெரியோர்களையெல்லாம் கொன்னுட்டோமே, இந்த பாபம் நம்ம விட்டு போகணுமேன்னு ஒரு கவலை இருந்து அவருக்கு. மகான்களுக்கு இது தோணிக்கொண்டே இருக்கும். அதற்காக அஸ்வமேதம்ங்கிறதான ஒரு யாகத்தை பண்ண ஆரம்பித்தார். தனக்கு ராஜ்யம் கிடைச்ச பிறகு

దొద్బవై దురిత నిరసనాం அஸ்வமேதம் என்னும் யாகத்தை நடத்தினார். அதனுடைய முறை என்னன்னா, அந்த குதிரைக்கு அலங்காரம் பண்ணி பூமியை பிரதட்சம் பண்ணுவதற்காக விட்டுடுற வழக்கம். அது பூமண்டலத்தை பிரதட்சம் பண்ணிட்டு வரணும். அது இவனுக்கு சமானமான வீரன்கள் ஆறாக இருந்தால் அதை கட்டிவிடுவான். அவளை ஜெயிச்சு குதிரையை திருப்பி அழைச்சின்னு வந்தால் தான் யாகம் பண்ண முடியும். அப்படி குதிரைக்கு அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சார். அர்ஜுனன் அந்த குதிரையை காப்பாற்றுவதற்கு சேனையோடு புறப்பட்டான். தர்மபுத்திர தம்பி அர்ஜுனன் 18 நாள் மகாபாரத யுத்தத்தில் ஜெயத்தை அடைஞ்சவன். கிருஷ்ண பரமாத்மா தேரிலிருந்து அந்த அவனுக்கு ஜெயத்தை தேடி கொடுத்துருக்கார். என்ன இருந்தாலும் கொஞ்சம் மனுஷ சுபாவத்துக்கு ஒரு 10 இடத்துல வியாபகமும் வந்து ஒரு கெட்டியாருன்னு பேர் வாங்கினதும் கொஞ்சம் தலையில் கனம் வர வழக்கம். இந்த நிலைமையில் கொஞ்சம் கிருஷ்ண பரமாத்மாவை கொஞ்சம் மறந்து விடுறது தெரிஞ்சு கூட வந்து கொடுத்தோம். அந்த குதிரையை ரட்சிப்பதற்காக தேரில் உட்கார்ற சமயம் கிருஷ்ண பரமாத்மாவை கூட கூப்பிடாத தேரில் உட்காண்டான். பகவான் கிருஷ்ணருக்கு கவலை, கை குழந்தையை காப்பாற்ற வேண்டிய கவலை தாயாருக்குண்ணா. நம்ம ஞாபகம் இல்லாமலும் இவன் போகிறானே, இவனுக்கு சங்கடம் இல்லாத உடனே நாம் பின்னோட போகணுமேனு சுவாமி கிளம்பி

அடிச்சார். அர்ஜுனா என்ன புறவுட்டா போல் இருக்கேன்னார். ஆஹா, அப்படி ஆமா, நான் அடியாச்சு. நானும் உன்னோட வரலான்னு பார்த்தேன், உன்னோட வந்தா அப்போ ஊர்கள்லாம் பார்க்கலாம்னு நினைச்சேன் பான்னு சார். அப்போ டைம் ஆச்சு, சீக்கிரம்னா புறப்படுங்க ஒன்று. பார்த்தார் சுவாமி மனசுக்குள்ளே, அந்த வயலே இவ்வளவு உனக்குக்கா, உன்னை விட பக்தன்லாம் எனக்கு இருக்கான், உன்னை விட வீரன்லாம் இருக்கான்னு உனக்கு இந்த ட்ரிப்பில் காமிக்கிறேன்டான்னு சுவாமி மனசுக்குள்ளே. அர்ஜுனம் பின்னோட புறப்பட்டாரா, புறப்பட்டு அநேக தேசங்கள் யாத்திரை பண்ணிட்டு வர. அப்படி வர்றதான காலத்தில் நர்மதா நதி தீர பக்கத்துக்கு வர, அங்கே மயூரத்வஜன் ஒரு ராஜா,

மயூரத்வஜன் மகாவீரன் கிருஷ்ண பக்தன், பிரதி தினமும் கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்காமல் இருக்க மாட்டான். அப்பேற்பட்ட அவனும் அஸ்வமேத யாகம் பண்ணுறதுன்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டு அவனும் ஒரு குதிரையை விட்டுருக்கான். அவனுக்கு அவன் தாமிரத்வஜன் ஒரு பிள்ளை, அவன் மகாவீரன். அந்த பையன் அந்த குதிரையை ரட்சிச்சுக்கிட்டு அவன் சேனையோடு வரான். இங்கே தர்மபுத்தருடைய யாக ரட்சணைக்கு அர்ஜுனன் குதிரையோடு வரான். இந்த ரெண்டு சேனையும் ஒரு பக்கத்தில் வந்து ஒன்று சேர்ந்தது நர்மதா நதி கரை பக்கத்தில் வந்தால் கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுக்கிட்டார். அர்ஜுனன் பார்த்தான், கிருஷ்ணான்னா என்ன, இதற்கு ஒரு சேனை வருது, பெரிய கூட்டம் வருதே, என்ன தெரியலையேன்னா. அர்ஜுனான்னா என்ன, உள்ள கீழே குதிச்சு ஊருக்கு போடலான்னு பார்க்குறேண்ணா, இதற்கு ஒரு பெரிய சேனை வருது. அவன் மயூரத்வஜனுங்கிற மகாராஜா பெரிய மகாவீரன், அவனுடைய புள்ள தாமிரத்வஜன், அவனோட உத்தராலையும் சண்டை போட முடியாதப்பா, அவனும் அஸ்வமேத யாகம் பண்ணுறான்னு தெரியுது. அந்த குதிரை இறக்க வர்றது, நாமும் இறக்க போகிறோம், இதில் சண்டை நேரும் போல் இருக்கு, இதில் எனக்கு பயமாக இருக்குது, நீ எப்படி பண்ணுவியோ நான் எல்லாத்துக்கும் இறங்கி ஊருக்கு போடுறேனேன்னு சுவாமி இப்படி சொல்கிறவரா. அர்ஜுனன் என்ன பேசுகிறான் பதில் சொல்கிறான்னு பார்த்தார். கிருஷ்ணமனே பார்த்தாதே சமய புடே மத கடினகாட்டே தாமிரத்வஜாதியோத்தா லாவில சகலாகி மிருத்யுச்சாவாட்டே. ரொம்ப பயமாக இருக்கப்பா எனக்கு, தாமிரத்வஜன் பேர் அவனுக்கு, அவனோட யுத்தம் பண்ண முடியாது. இவா யாகம் பண்ணான்னு தெரிந்தால் அவன் ஒன்றாவை கூட வாண்டான்னு சொல்லியிருப்பேன், நான் உள்ள இறங்கி போகிறேனேன்னார் சுவாமி. கிருஷ்ணான்னா அர்ஜுன், என்னடாப்பா நீர் என்னத்துக்கு பயப்படுறீர், நான் தான் இருக்கேன். ஆஹா, அப்போ சரி. ஆக்ராய வதனம் தஸ்ய ஸ்தப்த கர்ணோ சரணேன உத்தத்தேனேனோ சாடையாமா சபாரதம். ரெண்டு சேனையும் ஒன்று சேர்ற சமயம் இந்த ரெண்டு குதிரையும் ஒன்று சேர்ந்தது. ரெண்டு குதிரை ஒன்று சேர்ந்தால் வெறுமே இருக்குமா, இது என்னமா கணிச்சிது, அது திரும்பித்து ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுது, பின்காதால் உதச்சிது. எந்த குதிரைக்கு அடி விழுந்ததுன்னு இந்த மயூரத்தினுடைய பிள்ளை கமாண்டரை கூப்பிட்டான். என்ன இதற்கு கூப்பிட்டோம்னா, அந்த யாரோ தர்மபுத்திர தம்பியான் அர்ஜுனனா, அவன் அண்ணா யாகம் பண்ணுறாரான், அந்த குதிரை வந்திருக்கு, பின்னோட துவாரகையிலேருந்து கிருஷ்ணனா, அவரும் சகாயத்துக்கு வந்திருக்காராம், நம்ம குதிரையை கொஞ்சம் கீழே தள்ளி விடுத்துன்னு நாயவன் பல்லவாகுறான்னா, தேர்லேருந்து கீழே குதிச்சான். கீழே குதிச்சு ராஜா ஸ்ருத்வா பிரதானஸ்ய வச்சனம் கோபபூரிதக, ஏண்டா நம்ம குதிரையை அந்த எதிரி குதிரையை உதைக்கிறபடினும் பார்த்துட்டு இருந்தான்னா, கீழே குதிச்சான் மகாவீரன் தாமிரத்வஜன். ரெண்டு குதிரையும் அர்ஜுனும் குதிரையும் சேர்த்து பிடிச்சி கட்டினான், தன் தேரில் ஒன்று கட்டிவிட்டான். ஜக்ராக பாண்டவகயம் கிருஷ்ணாபியாம் அபிரக்ஷிதம், கிருஷ்ணார்ஜுனால் காப்பாற்றினவரை அந்த குதிரையே இந்த தாமிரத்வஜன் தன் சைடில் ஒன்று கட்டிவிட்டான். இது பெரிய அவமானம் வாழ்க்கை, இனி இவனை ஜெயிக்கணும். உடனே யுத்தம் ஆரம்பமாச்சு. யுத்தம் ஆரம்பமானால் இவா சைடில் பிரமாதமான யுத்தம், உலகமே நடுங்கிறது. ஆகாச வீதியில் தேவதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன், பூமி நடுங்கிறது, பயங்கரமான யுத்தம். இந்த யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா பேசாமல் உட்காந்துக்காரர் ஒன்றும் தெரியாமல் இருக்கு. அர்ஜுனா ஜாக்கிரதே, எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்லி உட்காந்துக்காரர் வேடிக்கை பண்ணுறார் சுவாமி. பயப்படாத எங்கோங்கிறான் அர்ஜுன். அப்படியே யுத்தம் பண்ணுறது அர்ஜுனுடைய பானங்களால் அடித்தான் அடித்தான், ஒன்றும் சாத்தியப்படலை. அந்த தாமிரத்வஜன் இருக்கானே, அவன் தேர்லேருந்து கீழே குதித்தான். ஆறாய் இவன் ரெண்டு பேங்களையும் முதல்ல தூக்கோம்டான்னு அர்ஜுனனுடைய தேரில் பாஞ்சான். அர்ஜுனனுடைய ரெண்டு காலையும் பிடிச்சான், கர்றன்னு சுற்றி நான் கரலாக்கிட்ட மாதிரி வலகையால் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டான். கிருஷ்ண பரமாத்மா அப்படி முடித்தார், அவரை தூக்கினான், இந்த தோளில் தூக்கி வச்சுக்கிட்டான் அர்ஜுன்.

கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனும் ரெண்டு பேரையும் தூக்கி தோளில் வச்சுக்கணும். சுவாமி என்ன பண்ணுறான் பார்ப்போம்னு இருக்கார். அவர் நினச்சா இப்படி விடுவார். அர்ஜுனன் குஷா குஷான்னு கத்தான், ஆகாசத்தில் கிளம்பிட்டான், தேர் வீரெல்லாம் விட்டுவிட்டான். அவனுக்கு பரம வீரன் அவன். ரெண்டு பேரையும் தோளில் தூக்கினா ஒசரக்க கிளம்பிட்டான். ஒரு 150 அடி 200 அடி ஒசரக்கு போய் கிருணை சுத்துறான். உத்தித ஸ்வயமே வாசு திருஷ்டுவா மாதவ பண்டமும். பகவான் பார்த்தார், இவனையும் இவ்வளவு தூரம் விடப்படாது இந்த பயலேன்னு இவனை தோல்லேன்னு அவன் சென்றிருக்கார் பகவானே. தன் காலாலே அவன் காது பக்கத்தில் ஒரு உதவு கொடுத்தார் லேஷா. ஆரேன் அந்த தாமிரத்வஜனுக்கு பகவான் காலாக ஒரு உதவு விழுந்தோ இல்லையா, அவன் மூர்ச்சியாக போய் தாங்குவனா ஹான்னு அலறினா. மூணு பேருமா, ரெண்டு பேரையும் கீழே போட்டுனு அவனும் கீழே விழுந்தான். எல்லாருமா கீழே விழுறது சுவாமியை விட்டுருவா, மூணு பேரையும் தன்னை காப்பாற்றிக்கிறதோடு இருக்கிறா, வேர் லோகத்தை ரட்சிக்கிறவன் இல்லையா. அர்ஜுனனையும் காப்பாற்றினார், அவனையும் காப்பாற்றினார். ஆனால் ரெண்டு பேரையும் மூர்ச்சியாக தெளிவிட்டார். கீழ் மூர்ச்சியாக விழுந்தால் தானும் மூர்ச்சியாக கிடக்கிறது மாதிரி வெறும் உட்காண்டிருக்கார். அர்ஜுனன் ஒரு பக்கத்தில் கிடந்து மூர்ச்சியாக கிடக்கான், அந்த தாமிரத்வஜம் பிரஜை இல்லாத ஒரு பக்கம் கிடக்கான். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, சேனையெல்லாம் ஓடி கொடுத்து மூளைக்கு ஒன்று. 15 நிமிஷம் ஆச்சு, முதல்ல 6 ஏந்திருக்கலாம் பார்ப்போம்னு பார்த்தார். அந்த தாமிரத்வஜனை ஏந்திருக்க பண்ணார். அவன் முள்ள ஏந்திருந்தான், மூச்சு பார்த்தான். அவன் ஏந்திருக்கிறோம் சுவாமி தான் வேணும்னு மூர்ச்சியாக கிடக்கிற அவரை படுத்து விட்டார். ஓஹா, நம்ம எதிரி ரெண்டு பேரும் இன்னும் ஏந்திருக்கல, நாம் தான் ஜெயித்தோம் அப்படின்னு நினச்சான். அவன் ரெண்டு பேரையும் ஜெயிச்சாச்சுன்னு தான் தன்னுடைய அர்ஜுனனுடைய குதிரையும் எடுத்துக்கிட்டான். மூர்ச்சி தூ துரகம் கிரிக்கம் சோபுரம் சச்ச ஜக்மிமானி. அர்ஜுனன் குதிரையும் பிடிச்சுக்கிட்டான், தன்னுடைய ஊருக்கு வந்துவிட்டான். உலகத்தெல்லாம் ஜெயிச்சாச்சு அப்பா, அறுவரு எதிரி அர்ஜுனனுங்கிறவன் வந்தான், அவனையும் ஜெயிச்சேன், இந்த குதிரையை கொண்டு விட்டேன்னு தோப்பனார்ட்டு சந்தோஷமாக சொல்லுவான். இதை கேட்டோடனே இது மாதிரி புத்திரனை பெற்றுவோமேனு சந்தோஷப்படுவார். எல்லாரும் நம்ம கொண்டாடுவா, நம்ம பெருமை லோகத்துக்கு வந்துடும்னு அவன் நினச்சான். நேராக வந்து சேர்ந்தான். தோப்பனாரத்தில் வந்து ரெண்டு குதிரையை காமிச்சான். பார்த்தேடா, இன்னொரு மகாராஜா ஒருத்தர் யாகம் பண்ணார், அந்த குதிரையும் அவனாலையும் ஜெயிச்சு குதிரையை கொண்டு கட்டினான். சிரிச்சார் அவன். பிரத்யுவாச்ச ஹசன் வீரா புத்திரம் தம்பை சிகித்வஜா. ஏண்டாப்பா ஏதா ரெண்டு ரெண்டாவது குதிரை ஏதிராது த்விதீய கஸ்ய துரகா நிபதேகே தாரிதஸ்துவயா. அப்பா, அவரோ கிருஷ்ணனா அர்ஜுனனாம் தர்மபுத்திரர் யாகம் பண்ணுறாளாம், அந்த அஸ்வமேதியா குதிரையை ரட்சிச்சுன்னு வந்தான்.

கிருஷ்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேரையும் யுத்தத்தில் ஜெயித்தேன், அந்த குதிரையும் கொண்டு சேர்த்தேன்னா. இதை கேட்டார் மயூரத்வஜன் பரம கிருஷ்ண பக்தனவர். தாம்பிரகே தோர்வச்சுத்வ சிகிகே துரு மகானு ததா மகானவர் கஞ்சி வந்தது. உள்ளே நிந்திச்சாராட பயலே, இவ்வளவு மூடனா போயிடுவேன் நான் நினைக்கிறேடா. புத்திரம் நிமிந்த பகுதா சபா மத்தியே அதி கோபனகா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிறைஞ்சிருக்காள் அந்த யாகசாலையிலே. மகாவீரனான தன் புள்ளியை கோபிச்சுட்டாரா? அவன் நினைச்சான் தொகப்பனார் ஸ்லாகிப்பர் ஜெயிச்சுட்டு வந்தோம்னு நினைச்சான். ஏய், என்ன காரியமிடா பண்ணினே, கிருஷ்ணார்ஜுனாவை நீ சந்திக்க முடியாத பாக்கியம் உனக்கு கிடைச்சிதே. அவள் ஆறு தெரியும்.

விஷாரதாக தர்மபுத்திரன் யாகம் பண்ணுறான் கிருஷ்ணார்ஜுனாலே காப்பாற்ற வந்திருக்காள்னு நினைக்கிறேன். அந்த மகாபுருஷன் யாகம் பண்ணுறதா தெரிஞ்சால் நான் கூட சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், நான் விட்டுருப்பேன்டா. மகாபுருஷாலான நர நாராயணால் கிருஷ்ணார்ஜுனாலே நேராக பார்த்த நீ அவள் காலில் விழுந்து அவளை ஆற்று கழிச்சுன்னு வராமே அவளை ஏதோ அடித்து ஜெயிச்சு விட்டேன், அவள் ஏதோ உங்கள்கிட்ட தோற்று விட்டான்னு நினச்சியா, இந்த அசடி என்ன பண்ணுறது பார்ப்போம்னு உன்னை இப்போ வஞ்சிச்சிருக்காள்னு நினைக்கிறேன்னா. பரித்தியஜவசம் தனஞ்சயோ கிடைக்காது, வேதங்கள்லாம் தேடுறது, யோகிகளெல்லாம் தேடுறாள், மகர்ஷிகள்லாம் தேடுறாள், கிடைக்காத தெய்வம் அவனை நேராக பார்த்து அவனை கீழே தள்ளி விட்டு இந்த குதிரையை அழிச்சுன்னு வந்து என்னடா ரேஸுக்கா என்னடா பண்ண போகிற இது, இது எதுக்குடா எனக்கு பிரயோஜனம் இது

மகாமூடந்தானே. முக்தியினுடைய மார்க்கம் என்னதுன்னு தெரியலையே. ஒரு மனுஷன் விடுதலை அடையணும்னு நான் எதற்காக யாகம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையே. எந்த மகாபுருஷனையும் நேரம் பார்க்கணும்னு இந்த யாகம் பண்ணுறேன்னு உனக்கு புரியலையே. இந்த யாகத்துக்கு எவன் பலனை கொடுக்கக்கூடியவனோ அவன் நேரம் வந்திருக்காண்டா, அவன் தான்டா கிருஷ்ணன். கிரது பல தகாத்தனு விடிச்சி, இந்த யாகத்துக்கு பலன் அளிக்கிறவனை விட்டுட்டு இந்த குதிரையை கொண்டு வந்தியே இங்கே. நீ உன்னுடைய அசட்டு புத்தி என்ன சொல்வேன், மூடந்தா நீ. செடி மதிகட்டு போச்சே உனக்கு. தேவகி சுதுனினி விடிச்சி, தேவகி சுதுனினி விடிச்சி. எந்த பிரபுவனுடைய சரித்திரத்தை கேட்டா மனுஷனிடத்தில் இருக்கிற பாப்பங்கள்லாம் போகுமோ, அவனை விட்டுட்டியாடா. தேச்சி நீ தேச்சி தீ செடிசி, பரம பாவனு மறைச்சி. பரமப்பா எவன் பேர சொன்னால் பாப்பம் போகுமோ, எவனை ஸ்மரித்தால் பரம பரிசுத்தமாக ஆகலாமோ, எவனுடைய ஞாபகத்துடன் இருந்தால் நம்முடைய ஆத்ம சாம்ராஜ்யம்னு சொந்த சொத்தை அடையலாமோ, அவனை மறந்துட்டு

ನೋಟ ಮುದಚಿದಿ ಜಡಿಸಿ. ಕರುಣಾನಿಧಿಯಾನ ಸಾಕ್ಷಾತ್ ಭಗವಾನ ಉಟ್ಟುಟ್ಟು இந்த குதிரையை கொண்டு வந்தியே, அந்த மகாபுருஷனையும் நான் பார்க்க போகிறேனே. வைத்தியக்காரன் நீ ஒரு பிள்ளை பிறந்தியே, இது பெரிய காரியம், நீ ஒருவராலையும் செய்ய முடியாத காரியம்னு செஞ்சது மாதிரி நீ கிட்டாப்பா பேசிக்கிறியே. யஜ்யம் தியக்த்வா அகமிஷ்யாமி. இந்த யாகம் எதுக்குடா, எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த யாகசாலையிலேருந்து இப்போவே புரட்டு போகிறேன். ஹயோ தூரே க்ஷிபாம் அகம். இந்த குதிரையை எட்டிக்கொண்ட தடுறா எங்கேயாவது, இது எனத்துக்கடா எனக்கு. ஸ்தானோ சம்சஸ்வதுர் புத்தே எத்ரதோ கிருஷ்ண பாண்டவோ. அந்த மகாபுருஷால எங்கடா பார்த்தேனி, அந்த இடத்தையாவது சொல்கிறான், நான் அங்கே போகிறேன். பகு துக்கம் இருக்கு. மறுபடியும் பையனை நிந்தி கோச்சிக்கிறார்,

இது எதுக்குடா நமக்கு? ஒரு மனுஷனுக்கு அபூர்வமா புதையல் கிடைச்சது, பெரிய தவள நிறையா ரத்தனம், பவுன். அந்த வயல் பவுனையும் பார்த்ததும் இல்லை, வயிற கல்லையும் பார்த்ததும் இல்லை, ஒரு பெரிய தவள நிறையா கிடைச்சது அவனுக்கு. அது தூக்கினான் மெனக்கிட்டு, அவன் தவளையை தான் பார்த்துருக்கான். இந்த தவளையை ஆற்றுக்கு கொண்டு போனால் அஞ்சாறு பேருக்கு வெந்நீர் போடலாம்னு உள்ளே இருக்கிற ரத்தனம் பவுனையெல்லாம் கீழே ரோட்டில் கொட்டி விட்டு தவளையை தூக்கி வச்சுட்டு இதில் வீட்டுக்கு வந்தானே. ஆனால் அவன் புத்தி எப்படியோ அப்படி புதையலுக்கு சமானமாக இருந்த சாட்சாத்து கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் விட்டுட்டு அவள் பின்னோட வந்து இந்த வெறும் குதிரையை ஓட்டுன்னு வந்திருக்கியே, இதுக்குடா பிரயோஜனம் தான்? அந்த மகாபுருஷால் எங்கே இருக்கான்னு சொல்லு, அங்கேயாவது நான் போய் பார்க்குறேன். ஒரு சமயம் நீ பண்ணின அபச்சாரத்துக்கு அவள் என் கண்ணில் படுவாளோ மாட்டாளோ? தீட்சேக்கும் சசி சுந்தர மதனம், நான் போய் பார்த்தாலையும் கண்ணில் படுவாளாவாள். கோடி சூரிய பிரகாசமான மூர்த்தி, சர்வலட்சண சம்பன்னரான இந்த பிரபுவை பார்ப்பேனா? இந்த யாகத்துக்கு பலம் கொடுக்கக்கூடியவான பிரபுவை பார்ப்பேனா? இப்படி அசட்டு காரியம் பண்ணினியே, நீ எனக்கு ஒரு பிள்ளைன்னு பிறந்தியே, அவளை எங்கே ஒப்பிச்சுட்டு வந்தே, எங்கே விட்டுட்டு வந்தே, என்னமா சொல்லுன்னு கேட்டுருக்கார். இந்த சந்தர்ப்பம் இங்கே எப்படி இருக்க? இங்கே கிருஷ்ண பரமாத்மா எழுந்திருந்து உட்காண்டார். அவன் குதிரையை ஓட்டின்னு போனதுக்கு அப்புறம் போர்க்களத்தில் சாண்டூன மூச்சேச பக்த கைவாரி பக்தரக்ஷகனான சாட்சாத் பகவான் எழுந்திருந்து உட்காண்டார். அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணால் தன்னுடைய கடக்கன் பார்வையினாலே அவனுக்கு தெம்பு வரும்படியாகவும் மூர்ச்சை தெளியும்படியாகவும் அனுகிரகம் பண்ணாராம் சுவாமி. சாவத கருணி பார்த்தா கருணா அமிர்த திருஷ்டி துக்கத்தை வாரி. பகவானுடைய கடாட்சம் விழுந்தோ இல்லையோ, அர்ஜுனன் தெம்போடு ஏந்திருந்தான், கண்ணை தொடச்சுக்கிட்டான். கிஷான் அர்ஜுனான், கிஷான் அர்ஜுனான், என்னன்னா எழுந்து புறப்படுவோம். என்ன இப்படி சொல்கிறே? எங்கே சேனையெல்லாம் காணும், எங்கே குதிரையை காணவே என்ன அர்ஜுனன் பார்த்தார் சுவாமி.

எங்கே எதிரியும் காணும் குதிரையும் காணுமே கிருஷ்ணான். நல்ல வேலை எதிரி இங்கேன்னு கேட்காதே அவங்க, இப்போ இங்கே இருந்தால் நாம் இயன்று கூட முடியாது. ஏதோ ஒன்றையும் இன்னையும் பிடிச்ச நல்ல வேலை குதிரையை பிடிச்சின்னு அவன் போயிட்டான். நாம் ஊருக்கு திரும்புவோம் வான்னாரு சுவாமி. கிருஷ்ணா என்ன இப்படி சொல்கிறியே, இப்படி சொல்லாத என்னடா பண்ண சொல்கிறேன், மகாவீரன்னா அவன். நான் அப்போவே சொன்னேனே பார்த்தான் அர்ஜுனன், அப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்து தான். கோகத்தும் துரகுநாதா, கிருஷ்ணா நீ சோதிக்கிறேன்னு நினைக்கிறேன்னா நீ நினைச்சா எந்த காரியம் நடத்த முடியாது. 18 நாள் யுத்தத்தில் ஒன்றால் தான் நான் ஜெயித்தேன். ஆஹா, என்னடா அப்போ வேற என்னவோ பேசினேன், இப்போ ஒரு மாதிரியாக பேசுறீங்களா? இப்போ தோணித்தாடா உனக்கு, கிருஷ்ணா மன்னிக்கணும், நான் கொஞ்சம் அகம்பாவத்தோடு ஒரு மாதிரி தலக்கிற்கா பேசிவிட்டேன். இந்த குதிரையை அழிச்சிக்காத நான் போனேனே ஆனால் எல்லாரும் என்னை நிந்திப்பா, அதை விட எனக்கு மரணம் பெருசு. குதிரை இல்லாத நான் ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே நான் உயிரை விட்டு விடலாம்னு இருக்கேன். ஆகையினாலே நீ எப்படியாவது தயவு பண்ணி என்னை

சொல்லணும். இல்லை, நான் பண்ணின அபச்சாரங்களையெல்லாம் மன்னிச்சுக்கோ. இல்லை, இங்கே உன் காலடியிலேயே உயிர் விட்டோம். நான் அடிக்கடி தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஞாபகம் மறதினாலே உங்கள்கிட்ட இது புரியும் எல்லாம் இல்லாத பிசகெல்லாம் பண்ணியிருக்கேன்.

அர்ஜுனன் பிரார்த்திச்சும் பகவான வேடிக்கையா சோதிக்கிறேன். அட என்னடா அவன் மகாவீரன், அவன் எல்லாரையும் அடிச்சு கீழே கழிவிட்டு அவன் குதிரையில ஓட்டின்னு போட்டான்,

அவன் எல்லாத்தையும் ஒடினு விட்டான், அவனை போய் ஆறா திருப்பி குதிரையை பார்க்க வந்து, குதிரை இல்லாதவனா நீ உயிரை விட்டுடுவேங்கிறேன், என்னென்னடா பண்ண சொல்கிறேன். கிருஷ்ணா அப்படி சொல்லாதே, சர்வசக்தன் தாங்கள், நீ நினைச்சா சமுத்திரத்தை தரையாக்குவேன், தரையில் சமுத்திரத்தை கொண்டு வருவேன். தேவபா ஸ்தோத்திரம் பண்ண தெரிஞ்சு விட்டாடா நீ, அப்போ எல்லாம் இந்த வானு கூட கூப்பிட காணமேடா நீ, பின்னோடவானு மன்னிச்சுவோ கிருஷ்ணா, தெரியாமல் லோகத்தில் அபச்சாரம் பண்ணுறதுங்கிறது எங்கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதை மன்னித்து காப்பாற்றுறதுங்கிறது உங்கள்கிட்ட தான் நிறையா இருக்குது, அதனால் இதை வெறும் சொல்லி காமிக்காதே, நான் உண்மையான பக்தனாக இருப்பேனே, ஆனால் என்னை எப்படியாவது ரட்சிக்கணும், குதிரை இல்லாத நான் ஊருக்கு வரமாட்டேன், இல்லைன்னா இங்கேயே நான் உன்னை ரொம்ப லஜ்ஜையை விட்டு பிரார்த்திச்சுக்கிறேன், உன்னுடைய சரணங்களில் விழறேன், எப்படியாவது என்னை காப்பாற்று, அவனை ஜெயிக்க முடியாது பண்ணு, நான் பண்ணியதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க சுவாமி சிரிச்சார். அப்போ நான் சொன்னதை கேட்குறியாடா, கேட்காம இனிமேல் இருப்பேனா, இனிமேல் நீ சொன்னதை தான் கேட்பேனா, அதை பற்றி ஆட்சேபம் இல்லை. ஏய், ஒரு காரியம் பண்ணுறேன் பாரு, பரமபக்தன்டா இந்த மயூர துவஜம், இந்த குதிரையை பிடிச்சினுமான இந்த தாமிர துவஜம், அவன் தகப்பன் பரமபக்தன், உன்னை விட 10 மடங்கு என்கிட்ட அன்பிடா அவனுக்கு, விஷயம் இருக்கலாம் இருக்கலாம்காது உண்மைடாது, நான் ஒரு காரியம் பண்ணுறேன் பார், இனிமே அவனை போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது அவன் என்ன ஜெயிச்சாச்சு பக்தினாலே, அவன் பாவனையினாலே என்ன சுவாதீனப்படுத்தினுட்டான், இன்னமே அவங்கிட்ட போன குதிரையே நான் ஏதாவது யாச்சகம் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்து நான் அவனுக்கு பண்ணி வைக்கிறேன், சரி செய்யணும் பத்தியா, நான் தான் பக்தனுக்காக பகவான் அடிக்கடி யாச்சகம் வாங்குறவன், மகாபலி யாகம் பண்ணினான், அவன் கையில் இருந்ததான இந்திர ஆதிபத்தியத்தை முள்ள யாச்சகம் வாங்கி தேவதைகள் கையில் கொடுத்து இந்திரன் கையில் கொடுப்பதற்காக சுவாமி தான் யாச்சகனா வாமன வேஷம் போட்டுன்னு புறப்பட்டார். இந்த பிரபு பக்தனுக்காக இந்த காரியத்தையும் செய்ய ரெடியாக இருக்க சொன்னார். அப்போது

பரம சாட்சி கண்டா அவன் கொடுப்பதில் அவனுக்கு சமாதானம் கொடுப்பது ஒத்து முடியுங்களே. சரீரத்தை வேணும்னா கொடுப்பண்டா, ஜீவனை கொடுப்பண்டா, ராஜ்யத்தை கொடுக்கறது பெருசில்லை. சில பேர் ராஜ்யத்தை கொடுத்துருக்கார், ராஜ்யத்தை விட மனுஷனுக்கு பொருளை விட சரீரத்திலாம் அபிமானம் ஜாஸ்தி. சரீரத்தை கொடுக்கறவன் பெரிய உனக்கு காண்பிக்கிறேன் மாதிரி மட்டும் யாச்சக வேகத்தோட போய் நான் விருத்தோகம் பிரம்மணோ பூத்வ அர்ஜுனா, உனக்காக நான் வேஷம் போட்டுக்கிறேன்டா, பக்தாளுக்காகத்தான் வேஷம் போட்டுக்கிறேன். இந்த வேஷத்துலேருந்து இப்போ 100 வேஷம் உனக்காக போட்டுக்கிறேன்டா. பிரம்மணோ பூத்வ, நான் சொல்றத கேளு, கேட்குறேன். நான் ஒரு கிழ பிராமண வேஷம் போட்டுக்கிறேன். சரி கிருஷ்ணா, பிரார்த்தையே யாதிஷம் ரிபம். அவன் யாகம் பண்ணிட்டு இருக்கான் மயூர துவஜம், அவன் பையனை கோவிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பைத்தார பேர இந்த மகாபுஷாவை விட்டுட்டு குதிரையை கொண்டு வந்தியான்னு அவனை பையறான். என்னடா பேர் விட்ட புள்ளி தோப்பனார் கோவிச்சுக்கிறாரேன்னு அங்கே இருக்கிற சரசியா எல்லாரும் கூட இவர்கிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிறான் மனசுக்குள்ள. நான் அந்த மகாராஜாவுடைய தான் யாகசாலைக்குள்ளே போகிறேன், உன்னே ஆயிடுச்சு, நீ பின்னோட வா, நான் உன்னை இங்கே நிறுத்திவிட்டு வரேன்னு இல்லை, நீ பின்னோட வரணும். வரேன் கிருஷ்ணா, ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணு, நான் எப்போ கழ பிராமணனாக இருக்கேனோ எனக்கு சிஷ்யம் பண்ணுற சிஷ்ய மாதிரி இரு. நீ எக்கா வேஷிட்டு துவைக்க வேண்டாம், தீர்த்தம் கொண்டு வேண்டாம், நீ பின்னோட வந்துன்று நான் சொன்னதே சொல்லிட்டு போருவேன். சரி கிருஷ்ணா, துவம் சிஷ்யம் கரிஷ்யாமி ஹிதார்த்தம் தம சூரத, உன்னை சிஷ்யனாக பண்ணிக்கிறேன். சரி கிருஷ்ணா, நீ ஒரு காரியம், நான் அங்கே போனோன்னே அப்படி திரும்புவேன் அப்பாம்பே, நீ கிருஷ்ணான் விடாத என்னமே. இல்லை கிருஷ்ணா, இன்னும் மறுபடியும் இன்னுமே கிருஷ்ணாங்கிறியே, இனிமே குருன்னு சொல்லணும் என்ன. சரி கிருஷ்ணா, மறுபடியும் கிருஷ்ணாங்கிரியா என்ன சுவாமி விருத்தரூபம் போட்டுக்கிட்டார், கழவ வேஷம் போட்டுக்கிட்டார், அர்ஜுனனை ஒரு சிஷ்யனாக பண்ணினார் பிரம்மச்சாரியாக. பார்த்த பசியாசிய, ஏய் அந்த ராஜாவுடையதான் ஒரு உதாரத்தன்மை பாடுற சரித்தம் மனசும் ததாவோ, அவன் மனசு எவ்வளவு உயர்வா இருக்கு பாடுற, தியாகம்னு சொன்னா அதாண்டா தியாகம்.

அவனை ஒரு பிறட்டு பிறட்டுறேன் பாரு, அந்த சத்தியத்திலிருந்து நழுவுறானா பாரு. மை சத்தியம் சதி புறப்படி நீனார் பகவான். விருத்த வேஷம் போட்டுக்கிட்டார், கிழவர் வேஷத்தை போட்டுக்கிட்டு அர்ஜுனனே ஒரு சிஷ்யன் வேஷம் போட்டு விட்டு 99க்கு மேலே ஓடி போச்சு. தலையெல்லாம் நிறைச்சிருக்கு, விழா விழுமெல்லாம் தெரியுது, 2 அடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி தள்ளுறேன். போக்கு போக்குன்னு இருமறார், கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறார், பிரம்மன்னுங்கிறார், சிஷ்யாங்கிறார், இப்படி சொல்லிக்கிண்டு புறப்பட்டார் சுவாமி. அர்ஜுனா ஜாக்கிரதே, சரி கிருஷ்ணான்னு பள்ளிக்கூடம் போட்டாராம் அர்ஜுன். இந்த அங்கே வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்யோ அவ்வளோதான் போச்சு, ஒரு காரியமும் நடக்காது. குரோங்கணும், என்ன சொல்கிறேன், சரி குரு, ஆ ஜாக்கிரதை, இங்கே வந்து கிருஷ்ணானுடாதேன்னு இப்படி பள்ளிக்கூடமும் போட்டு அர்ஜுனனை அழைச்சிக்கிண்டு சுவாமி. காப்பட்ட வேஷ தோகே ஸ்ரீ காரூமே கபட நாடக சூத்திரதாரியான பிரபு அர்ஜுனனுக்கும் ஒரு சிஷ்ய வேஷம் போட்டு விட்டு, இன்னைக்கு சிஷ்யன் தான் அவர் பகவானுக்கு, ஆனால் சிநேகித்தனா ஆயிட்டான். சக்கியே அர்ஜுன ஏவகி அடாவிடான்னு கூப்பிடுறது பரம சிநேகிதன் அர்ஜுன், அதுதான் நம்ம அஞ்சு. அவனுக்கும் அந்த வேஷத்தை போட்டு விட்டார். யஜ்ய மண்டபாகாலே பகவான் இங்கே நடந்து வரணுமா, எங்கும் இருக்கிறவன் யாகசாலை வாசலில் 2 பேரும் கிழவேஷம், பகவான் கிழவேஷத்தோடு நின்னார். ஒரு குச்சி ஊனிண்டு தலை ஆடுறது அலாதியா, உடம்பு விடபடன்னு நடுங்கிறது. தான் நீ வேஷத்தோடு சிஷ்யனையும் அழிச்சுக்கிண்டு உள்ளே வராறான். யஜ்ய மண்டபத்துக்குள்ள வரவும் பார்த்தாள் அங்கே யாகசாலையில் ஹோமம் நடந்துட்டு இருக்கு, வேத கோஷம் ஒரு பக்கம் நடக்கிறது, வித்வான்கள்லாம் வாக்கியார்த்தம் சொல்லிகிட்டு இருக்க, அந்த ரித்திகளெல்லாம் ஆவிர்வாகம் அங்கிறதுக்காக தேவதைகள் ஆஹ்வானம் பண்ணிட்டு இருக்க, விதிவத்தா மந்திர லோபம் இல்லாமல், திரவியங்களுக்கு லோபம் இல்லாமல், காரியங்களுக்கு லோபம் இல்லாமல் ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பகவான்

வந்தாரா யஜ்யரட்சகனான பிரபு, எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டார். உண்மையான யாகம் அது. பகவான் ஒரு யாகசாலைக்குள்ள வரேன்னு வரான்னு சொன்னா அதுதான் யாகம். நேர வேற வேஷத்தை போட்டுக்கிண்டு சுவாமி உள்ள வரவும் இந்த மயூரத்வயம் இப்படி பார்த்தார். யாரோ ஒரு பெரியவாழ் வராளே அங்க ஓரத்தில் உட்காந்துருக்கிறவாள்லாம் அப்படி பார்த்தால் சாட்சாத்து பகவானே துணித்து விட்டு. யாக மத்தியில யாராவது ஒரு மகான்கள் வருவாளையானா அவளை ஓடி போய் வரணும்னு அவளை எதிர்கொண்டு அழிச்சு வந்து அவளை உட்காந்து வச்சு பூஜிக்கணும்னு சாஸ்திரம். அப்படி பூஜிக்கலையேனா அந்த யாகத்துக்கே ஒரு நஷ்டம் வருதுன்னு நியாயம், அதுக்கு உண்டான ஒரு முறையில். உடனே மயூரத்வஜம் வந்து யாகம் பண்ணுற எஜமானன் அப்படி ஏந்திருந்தார். எஜமான ஏந்திருக்கவும் எல்லாருமே ஓடி வந்தாள். கையை கட்டின்னு வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணால் பெரியவாள் வரணும் வரணும் வரணும்னு.

கையை கட்டி மயூரத்வஜம் பரிகாரங்களோடு இருக்கலாம், பெரியவாள் வரணும் வரணும் வரணும். அப்படி வந்து நமஸ்காரம் பண்ணினானோ இல்லையோ, திஜா பாகே தோ திச துக்க ரூப பிரம்மன் வரணும்னு இப்படி பெரியவாளை பார்த்தாங்கயோ, இவர் பெருமூச்சு விடுறாரு, கண்ணீர் தாரதாரியா பெறுகிறது. கிழவரான கிருஷ்ண பரமாத்மா விம்மி விம்மி அழறாரு, பெருமூச்சு விடுறாரு. பார்த்தானவன் சத்

ஓங்கிறார் விம்மி விம்மி அழகார். என்ன பெரியவா இப்படி வருத்தப்படப்படாது, என்ன நடந்தது பெரியவா, என் யாகசாலை பிள்ளை வந்து ஒருத்தரும் வருத்தப்படப்படாது, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆகணுமோ சொல்லுங்க, கவலைப்பட வேண்டாம். மயூரத்வஜனுக்கு ஒரு கவலை உண்டாயிடுச்சு, ஏடா நம்ம யாகசாலைக்குள்ள வந்து ஒரு பெரியவர் கண்ணீர் விடுகிறார், நீங்க கவலையே பட வேண்டாம். மனே காஜி ஜாகலே துக்க சுவாமி, உங்களுக்கு என்ன கஷ்டம், எந்த ஊரு, என்ன பேரு, என்ன காரியமா வந்தேன், ஏன் கண்ணீர் விடுறேன், நீங்க என்ன இடத்துல இங்க வந்துட்டேன், நான் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்கிறேன், எனக்கு குலதெய்வமாக இருக்கான், அவர் எல்லா காரியத்தையும் பூர்த்தி பண்ணி வைப்பார், உங்களுக்கு என்ன ஆகணும்னு சொல்லுங்க, வருத்தப்படப்படாதீங்க. துவரே சாங்கம் வாரின சர்வதேமி, எந்த விதமானது கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி பண்றேன், ரொம்ப ஜாஸ்தி வர், அப்பதான் அவன் பிரதிக்க பண்ணதுக்கு அப்புறம் ஜாஸ்தி வர.

பிரம்மன்னு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் உங்க பாத்த சூழி யாகசாலையில படுறதுக்கு. எதை வேணுமானாலும் பகவான் எனக்கு சர்வ செல்வத்தையும் கொடுத்துருக்கான். என் இடத்துல உள்ளத்தை எதை கோட்டாலும் உங்களுக்கு அர்ப்பணம் பண்றேன். எது வேணுமோ சொல்லுங்க. குர்வேகம் சகலம் காரியம் ஜீவித்தேன. இந்த ராஜ்யத்தை வேணுமா கொடுக்குறேன், உயிரை வேணுமா உங்களுக்காக அர்ப்பணம் பண்றேன், உடலை அர்ப்பணம் பண்றேன். பெரியவா கண்ணீர் விடப்படாது, அவசியம் சொல்லணும்னு சொல்லவும் சிஷ்யா அப்படின்னா குருன்னா நீங்க தானே, சிகிகேத்துன்னு பேரு, மயூரத்வஜம் நீங்க தானே, ஆமா உம்முடையதான.

சுபதரம் கீர்த்தியும் தொடியாம். நீ யாகம் பண்றேன்னு கேள்விப்பட்டேங்கப்பா சொல்லிவிட்டு தேம்பி சொல்லுங்க, கேட்டா எங்க சொல்லுங்க. உன் யாகத்துல வந்து உன்ன நேர பார்க்கணும், உங்ககிட்ட சிலது பேசிட்டு போகணும், உங்ககிட்ட சிலது வாங்கிட்டு போகணும்னு நான் ஊர்ல இருந்து புறப்பட்டேன். பெரியவாளுக்கு எந்த ஊரு? என் ஊர் துவாரகே. அப்படியா? ஆமா, துவாரகையில நான் ஒரு பிராமணன் சுவாமி சொல்ற. உன் யாகத்தை கேள்விப்பட்டேன். ஆஹா, மகாபாகியம் பண்ணேன், துவாரகையிலேருந்து வந்திருக்கேளே. நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்ய சித்தவன். உன் யாகத்துக்காக உன் யாகசாலையில ஒன்று வந்து பார்க்கணும். நீ எனக்கு ஒரே ஒரு புள்ளே அழறார் சொல்லுங்க. பயமில்ல, இந்த சிஷ்யனையும் அழிச்சுக்கிண்டு, அந்த பையனையும் அழிச்சுக்கிண்டு உன் யாகத்தை உத்தேசி வந்தேன். வர்ற பாதையிலே காட்டிலே அழறார் அழப்படாது சொல்லுங்க. ஒரு சிங்கம் ஓடி வந்து எங்க மூணு பேர் மத்தியில என் பிள்ளைய வந்து பிடிச்சு கொடுத்தோம். ஒரே பையன் எனக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு ஹோனு மறுபடியும் அழற. நீங்க பயப்படாதீங்க, என்ன நடந்ததை சொல்லுங்க. அந்த சிங்கமானது பிடிச்சிக்கிட்ட உடனே நான் கத்தினேன், ஏ சிங்கமே, கழசான கழவனான என்னை கொன்னுடு, ஏகபுத்திர விஷயம் குடும்பத்துக்கு இந்த பையனை விட்டு விடுன்னு அதுகிட்ட நான் ரொம்ப பிரார்த்திச்சேன். அது பேசவும் ஆரம்பிச்சது. ஓ, நீர் துவாரகையிலிருந்து வர பிராமணன் இல்லையான்னு? ஆமான். நீர் மயூரத்வஜனுடைய யாகத்துக்கு போறீங்களோன்னு கேட்டுது, அங்கதான் பா போறேன்னு சொன்னேன். உன் பிள்ளைய நான் ஒரு நாலு நாளைக்கு உயிரோட வச்சுக்கிறேன், கொல்லல்ல. உன் பிள்ளைய நான் சாப்பிடாம இருக்க வேணுமே, ஆனால் உன் சரீரத்தை தரேங்கிற இந்த சிஷ்யன் தான் வரேங்கிறான். இவாளையெல்லாம் சாப்பிட மாட்டேனா? நான் என்ன பண்ணணும் தெரியுமா?

அந்த மயூரத்துவனுடைய யாகசாலைக்கு போம், உமக்கு முடியுமானா அந்த காரியத்தை சாத்தியம், என்ன பண்ணும், நான் என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட, அது மாதிரி பிரதிஜை பண்ணிட்டு நாலு நாள் உன் பிள்ளையை கொள்ளாத வச்சுக்கிறேன், மயூரத்வஜனுடைய இன்னும் சொல்லிட்டு நான் இனிமேல் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு ஹோன் அழகாது. நீங்கள் பயப்படவே வேண்டாம், நிச்சயமாக சொல்லுங்கோ, எதா இருந்தாலும் தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி நாதேயம் நம வித்யதே. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்குறேன், உர்வேகம் சகலம் காரியம் ஜீவித்தேன விதானே. நான் தான் உயிரையும் கொடுக்குறேன், நீ பெரியவாள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பையன் உயிரோடு இருக்காங்களோ இருக்கா சொல்லுங்கோ. அது சிங்க என்ன சொல்லிட்டு, நாலு நாள் பார்ப்பேன் அந்த மயூரத்வஜனுடைய சரீரத்தில், நான் என்னத்தை சொல்லுவேங்கிறா சதஸில் இருக்கிறவாள்லாம் கேட்குறா, என்னடா அது மகாராஜா சரீரத்திலேன்னு என்னமோ சொல்கிறாரே, இவர் என்னத்தை சொல்ல போகிறாளோ, அவருடைய பாரியை நிற்கிறாள், இந்த குதிரை ரெண்டு குதிரையும் ஓட்டுன்னு வந்த தாமரத்வஜன் நிற்கிறான் பையன், நீங்கள் சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்கண்ணா, உன் சரீரத்தை ரெண்டா நறுக்கி அதில் வலது பாகத்தை கொண்டு கொடுத்தேன், அப்போ போ பிரம்மன் சிகிகேது வர்ஷ்ம பலரம் தத்வாத புத்திரம் யாகம் பண்ணுற மயூரத்வஜனுடையதான சரீரத்தை ரெண்டா நறுக்கி வலது பாகத்தை கொண்டு கொடுத்தா உன் பிள்ளைய உயிரோட உடனே, இதுக்கு ஒரு வாரம் நாலு நாள் டைம் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே முடியுமானா கொண்டுவான்னு சொல்லிவிடுது, நான் என்ன பண்ணுவேன்னு ஓனு தேம்பி தேம்பி ஆகும். இதை கேட்ட உடனே சதஸில் இருக்கிறவாடா என்ன அக்கிரமப்படாது, வந்த பிராமணன் ஏதாவது திருவாய குடும்பமா, ஏதாவது வீடு வாசல்மன், ஏதாவது துணிமணின்னு கழிப்பன், ஏன் சாப்பாடுமன், உன் சரீரத்தில் பாதியை நறுக்கி கொடுன்னா ஒரு சிங்கம் பிடிச்சிக்கிட்டு தான், இது என்ன வரண்டா, இது என்ன அக்கிரமம்டா, இந்த பிராமணன் ஆறா உள்ளே விட்டாங்கன்னா அவன் முணுமுணுக்க, மகாராஜா இதை கழுவப்பட்டாரோ இல்லையோ, பரம சந்தோஷம் அவருக்கு, பரம தன்யனானே இந்த ஜென்மாவே, எவ்வளவோ ஜென்மா எடுத்தேன் நான், இந்த ஒரு ஜென்மா தான் ஒரு ஈஸ்வரார்ப்பணமாக ஆச்சு, இந்த உடல் கடைசியில் அக்னியில் போட முடியாத உடல் உங்களுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு உபயோகப்பட்டதேன்னு நான் பரம சந்தோஷப்படுறேன். லோகத்தில் எவ்வளவோ சக்கரவர்த்திகள்லாம் இந்த நல்ல காரியம் பண்ணியிருக்காள், ராமச்சந்திரமூர்த்தி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு பையன் இறந்து போயிட்டான்னு எல்லாரும் கதற, அந்த பையனை உயிரோடு கொண்டு சுவாமி இந்த குடும்பத்துக்கு ஒப்பிச்சார்னு இருக்கு, இப்படி இறந்து போகிற தெருவாயில் இருக்கிற உங்கள் பிள்ளையை கொடுப்பதற்கு ராஜாக்களுக்கான ராஜாக்களான எங்களுக்கு கடமை இருக்குது, இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ததீச்சிங்கிற முனிவர் தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தார் லோகக்ஷேமத்திற்காக, தன் உடலையே கொடுத்துருக்கார். கர்ணன் தன் கூட பிறந்த கவசத்தையே கொடுத்தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காகத்தானே. அதோடு சிபிங்கிற சக்கரவர்த்தி தன்னை வந்து சரணமடைந்த ஒரு பட்சியை காப்பாற்றுவதற்கு தன் சரீர மாம்சத்தையே கொடுத்து அதை காப்பாற்றியிருக்கான். சக்கரவர்த்திகளெல்லாம் ராஜ்யம் கொடுத்தது பெரிசல்ல, உடலை கொடுத்து சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றி

எவ்வளவோ ஜென்மாடுத்தேன், வீணா போச்சு. இந்த உடலை வளர்ப்பதற்கு பொய்யும் பித்ராத்தையும் பேசி பரத்தியார துன்பப்படுத்தி நான் பெரியவன்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி எவ்வளவோ பாவத்தை தான் தேடியிருப்பேன். அன்னிட்டிக்கு ஜென்மமும் ஈஸ்வரார்ப்பணமாய ஒரு உயிரை காப்பாற்றுற விஷயத்தில் இந்த ஜென்மா உபயோகப்படுத்தி நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்படி இவர் பிரதிக்க பண்ணோடனே கணிச்சுக்கிட்டார்கள். அதில் ஒரு கண்டிஷன் இருக்கப்பா இல்லை, என்ன சொல்லுங்க? அதில் உன் சரீரத்தில் வலது பாகத்தை கொண்டு சொல்லியிருக்கு, சொல்லுங்க. உன் சம்சாரம் ஒரு பக்கம், உன் புள்ள ஒரு பக்கம், ரெண்டு பேருமா ஒரு ரம்பத்தை கையில் வச்சுக்கிட்டு நிற்கணும். உன்னை தலை நடு தலையிலேருந்து அப்படி வரிசையாக அறுத்துட்டு வரணும். அப்படி அவள் நறுக்கிற காலத்தில் அவள் மனசுக்கு துக்கமே உண்டாகப்படாது, அவள் மனசு சங்கடப்படப்படாது, நீயும் மனசு சங்கடப்படப்படாது, உனக்கும் கண்ணீர் வரப்படாது, அவளுக்கும் வரப்பட கண்ணீர் விடப்படாது. பகவான் நாம கீர்த்தனம் பண்ணணும்.

கையில ரம்பத்தை எடுத்துக்கணும். பாரியா புத்திராபியாம், உன் பையன் ஒரு பக்கம், சம்சாரம் ஒரு பக்கம், அந்த ரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு நடு தலையில வச்சு அப்படியே சிரச அடுத்துன்னு வரணும். ரெண்டு பேரும் கவலைப்பட, மன கண்ணீர் விடப்பட, கண்ணீர் விட்டா அப்புறம் அந்த சரீரத்தை எடுத்துக்க மாட்டேன்னு இருக்கு. சிங்கம் கண்டிஷன் அது, நான் சொல்றேன்னு நினைக்காது. அப்படி இவர் சொல்ற போது சதஸ்தில் இருக்கிறவா எல்லாரும் நெருப்பு பொறி பறக்கிறது கண்ணில் இருந்து, யாரா இந்த பிராமணன், இவனை என்ன பண்ணினா தேவையில்ல, சுவாமியும் இந்த பிராமண வேஷம் போட்டு எத்தவனா காக்கலாம்னு இந்த வேஷத்தையும் போட்டு வந்துட்டார் சுவாமி. இவன் தரல அட்சதியை போடுவோம் இப்படி கேட்கவும் எல்லாரும் பிராமண வழியில் அடிச்சு கட்டினா தேவையில்லை. இது காதில் ஒரு மாதிரி விழுந்தது. அப்ப சொன்னார் மகாராஜா, திரும்பி பார்த்தார், இந்த சதஸ்தில் இருக்கிறவாள்லாம் எனக்கு நன்மை பண்ண முடியாத அபிப்பிராயம் இருக்குமே, ஆனால் இவர் இந்த வரம் கேட்கிறாருங்கிற விஷயத்தில் அவர் யாராவது தூஷிச்சு பேசுவேடையானா என்னை நரகத்துக்கு அனுப்புறதாக நான் நினைப்பேன், தவிர எனக்கு நல்லது பண்றதா நினைக்க மாட்டேன். ஆய முடிந்தார், பையன் ஓடி வந்தான், நான் இந்த சரீரத்தை அர்ப்பணம் பண்றேன். நான் இங்க வாடாப்பா, நீ ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் இருக்கணும் தான், சம்சாரம் நான் அர்ப்பணம் பண்றேன். அம்மா நீ ஒரு பக்கம், ரொம்பத்தை பிடிச்சுக்கணுமே என்ன, எல்லாரும் மாமனும் திருடத்தோட கூட சரி சரீரத்தை அர்ப்பணம் பண்றேன். சதஸ்ல எல்லாரும் இருக்கா, தெய்யார் ரம்பத்தை எடுத்துனுவான்னார் மயூர துவஜன். அந்த பகவத் பிரேரணை பாருங்கோ, பாரிக்கும் அந்த பையனுக்கும் மனசுல ஏதோ ஒரு தைரியமும் வந்தது. என்ன பண்ணுவாள் பாபா, எப்படி தைரியம் வந்ததோ, கஷ்டம்தான் கொடுத்துருக்கணும். ஒரு ரம்பத்தையும் எடுத்துன்னு வந்த, நடு தலையில வச்சு அப்படி பகவான் நாம கீர்த்தனம் பண்ணணுங்கிறாரா, அந்த உள்ள ரம்பத்தை வச்சு சில சில இருந்து அப்படியே நறுக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஆரம்பிச்சா பகவான் நாம கீர்த்தனம் பண்றேன்,

இப்படி பகவான் நாமாவை பண்ணிக்கிண்டு நடு தலையில பிடிச்சி அறுத்துக்கிண்டே வர ஜனங்களெல்லாம் பிரமிச்சு பார்த்துட்டு அப்படி வரோது முக பரியந்த ரவத்தினை சிறை. இந்த புருவத்துக்கிட்ட ரொம்ப வந்து கொடுத்து 4.5 விரக்கடை 5 விரக்கடை அறுத்தாச்சு. இந்த புருவத்துக்கிட்ட ரொம்ப வந்ததோ இல்லையோ, இந்த உட்காந்துருக்கிற மகாராஜா தலையை கொடுத்துருக்காரு மயூர துவஜம், அவனுடைய இடதுகள்லேருந்து ஜலம் தாரதாரியாக கண்ணீர் பிரிக்குது. அவ்வளோதான் பார்த்தார் சுவாமி, அடாடாடாடா கண்ணிலேருந்து ஜலம் வருது, கண்ணீர் வருது. இன்னமே அவனை விட்டுடுங்கோ, அது சிங்கம் சாப்பிடாது, இன்னமே நான் அந்த பழிக்கு நான் ஆளாக மாட்டேன், நான் இந்த சரீரம் உயப்படாதுன்னு எழுந்திருக்க ஆரம்பிச்சுட்டார் சுவாமி. எல்லாரும் எல்லா அநியாயமாக இருக்குது. கண்ணு பரியந்தும் ரொம்ப வந்துடுத்து, இது வரையும் அடுத்தாயிடுது, புருவம் பரியந்தம் இடதுகள்லேருந்து கண்ணீர் வரும். அந்த சிங்கம் தொடாது வீணா என் பேரில் பழி சொல்லாதுங்கோ. மகாராஜா துக்கப்பட்டுவிட்டார், இனிமேல் அந்த சிங்கம் எடுத்துக்காது, என் பையனும் போயிட்டான், எனக்கு வீணா போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு எழுந்துக்க ஆரம்பிச்சேன். மயூரத்வஜன் எழுந்திருந்தார், பிரம்மன் என்ன துக்கத்தினாலே இடது கண்ணிலேருந்து கண்ணீர் வரல, இந்த ஒரு சரீரத்தில் வலது பாகம் மட்டும் ஒரு பையனை காப்பாற்றுவதற்கு நல்ல விதத்தில் உபயோகப்படுறது, இந்த இடது பாகம் நல்ல விதத்துக்கு உபயோகப்படாமல் போறதேங்கிற ஒரு துக்கத்தினாலே கண்ணீர் வந்ததே தவிர

இடது பாகம் உபயோகப்படலேங்கிறதாக கண்ணீர் வந்ததே தவிர வேற ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிக்கணும்னு சொல்லி அவன் ஏந்திரு சொல்லதும் பகவானுக்கே தடதகத்து போயிட்டான். இனிமேல் இவனை சோதிக்கப்படாதுன்னு சாட்சாத் பகவான் பில்லாங்குழத்தும் கையிலுமாய் நீலமேகிஷாமடனாய் கடரூபத்தை மாற்றி சொஸ்வரூபத்தோடு கூட பீதாம்பரம் மார்பல கௌஸ்துபம் இதுகளோடு கூட அர்ஜுனனையும் கிட்ட ஸ்வரூபத்தோடு நிறுத்திக்கிட்டு சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா

कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. மந்தகாசமான வதனத்தோடு கூட புன்னகை விரிந்து கொண்டு பகவான் அர்ஜுனனோடு கூட பகவான் கிருஷ்ணன் திவ்ய தரிசனம் கொடுக்கதும் மயூரத்வஜனுடையதான இந்த காயங்களெல்லாம் ஆகி ஆறி போய் அவன் திருட சித்தத்தோடு திருட சரீரத்தோடு பகவத் ஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணான். பிரபு, என்னை ரட்சிப்பதற்காக இந்த வேஷம் போட்டுன்னு வந்தேடான். அப்பா, உன்னுடைய பெருமையை பிரகடனம் பண்ணுறதுக்காக அப்படி வந்தேன்டான். அப்போ கதை என்ன, உங்களை சரியான முறையில் ஆராதிக்கலைனான்?

உலக வாழ்க்கையிலே நான் ரொம்ப ஈடுபட்டு ஒன்ன மறந்தேன். இந்த சரீரத்துக்குள்ள இருந்து எனக்கு சர்வ உபகாரமும் பண்ணிக்கொண்டு உலகத்தில் வெளியிலையும் இருந்து எனக்கு சர்வீதமான உத்தாசம் பண்ற ஒன்ன நான் மறந்தேன். இந்த சரீராபிமானத்தினாலே தாறுமாறுமான காரியங்களை ஈடுபட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவன் பிரார்த்திக்க, அப்பா உன் யாகம் பூர்த்தியாச்சு, நீ மகா உத்தம பக்தன், உனக்கு எடுத்துக்கிட்டா யாகம் தர்மபுத்தனுடைய யாகத்தை பூர்த்தி பண்ணுன்னு நீங்க சொல்றத கேட்கிறேன்னா பகவானுக்கு திவ்ய தரிசனம் கொடுத்து, அர்ஜுனா உன்னோட பெரிய பக்தன்டான்னு அர்ஜுனுக்கு கண்டாடினாலே காண்பிச்சார். கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோன்னு கேட்கிறேன்னா அர்ஜுன், அந்த மயூர துவஜனையும் அழைச்சி

0: அர்ஜுனன் குதிரையை அழைச்சிக்கிண்டு சர்வ சேனைகளோடு வந்து பூப்பிரதட்சம் பண்ணி விஷபரமாத்மா தர்மபுத்திரம் வந்து குதிரையை ஒப்பிக்க, தர்மபுத்திரரும் அந்த அஸ்வமேதங்கிற யாகத்தை விஷபரமாத்மாவுடைய அனுகிரகத்தின் பேரில் பரிபூர்ணமாக செய்து முடித்தார். இப்படி பகவான் தன்னை ஆசிரிச்ச பக்தனை மகா தியாகியாகவும் பண்ணி தியாகமாவது சர்வத்தையும் தன்னிடத்தில் அர்ப்பணம் பண்றவன், அப்படி சர்வவிதமான ஆசையும் தன்னிடத்தில் வச்சான், அதான் தியாகம். நாம எல்லா வஸ்துக்கூடத்திலும் ஆசையை வச்சிருக்கோம், இந்த ஆசையெல்லாம் சேர்த்து பகவானத்தில் வைக்கணும்னு ஹண்டிச்சார். அப்படி பகவான் இப்பவும் தன்னிடத்தில் ஈடுபடுறவனுக்கு சர்வபாக்கியத்தையும் கொடுக்கிறாருன்னு இந்த சரித்திரத்தினாலே நாம எல்லாம் அறிய வேண்டியதாக.
1: இதுவரை மயூர துவஜ உபாக்யானம் கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி, நேரம் 10:30. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில்.

0: தொடர்வது ஜானி திரைப்படத்தில் இருந்து ஜென்சி பாடியுள்ள பாடல்.
1: Just listen.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.1 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவாக 40.1 டிகிரி செல்சியஸ் பதிவானது, 1.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.7 டிகிரி செல்சியஸ், 0.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 65%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் ஆவாரம் பூவின் அற்புதங்கள். எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் பஸ் ஸ்டாண்டா இல்லை பார்க்கிங் ஸ்டாண்டா, ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளைய இதயங்களின் வானொலி பயணம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜி பவ்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, பெண்ணின் நலம் குடும்பத்தின் வளம், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள், உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகானம். பிற்பகல் 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி விஷ்ணு திலக சம்ஹிதத்தில் ஆகமா முதல் பகுதி, உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் அன்னபூர்ணா அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.

0: வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 திரைகானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி. செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம், 8:30 2025 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன். 9:30 அறிவியல் நேரம், பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair. Prime Minister Narendra Modi and President of Myanmar, U Min Aung Hlaing, held detailed talks on the entire gamut of bilateral issues in New Delhi today. The discussions covered trade, defence, border management, culture, among other areas of interest. Briefing media after the talks, Foreign Secretary Vikram Misri said both sides expressed interest in forging closer cooperation, particularly in the areas of trade and investment, development, cooperation, health, education and energy. Foreign Secretary said Prime Minister reaffirmed India's support for the sovereignty and territorial integrity of Myanmar, and both sides underscored the importance of preventing the misuse of territory for activities inimical to their security interests.
2: Both sides underscored the importance of preventing the misuse of sovereign territory for activities inimical to their security interests. Overall, this visit by the President has once again reaffirmed the shared commitment of both sides to deepen their long-standing partnership and to work together for mutual benefit, growth and prosperity in the region.
1: Mr. Misri said both sides underlined the importance of connectivity and agreed to work as quickly as possible towards the completion of Kaladan multimodal transit transport project. President Draupadi Murmu has said Myanmar is an important partner in India's Neighbourhood First Act East and Mahasagar policies. Welcoming Myanmar President U Min Aung Hlaing at Rashtrapati Bhavan today, President Murmu said both the countries share deep cultural, civilizational and spiritual ties that go back to centuries. The President said Myanmar is India's gateway to Southeast Asia, as it is the only ASEAN country that shares a land border with India. Congratulating President Hlaing on assuming office as the President of Myanmar, President Murmu said that India looks forward to working closely with the new government to strengthen the bilateral partnership further. The India-Oman Comprehensive Economic Partnership Agreement has come into force today. Commerce and Industry Minister Piyush Goyal said the CIPA will deepen the economic and strategic ties between the two nations. Addressing media in New Delhi, Mr. Goyal said that this partnership agreement is not simply a trade agreement, it is a statement of civilizational trust. The union minister informed that from day one, India will secure duty-free access on 98% of Oman's tariff lines, covering over 99% of India's export to Oman. Mr. Goyal informed that multiple consignments are being shipped today from Mumbai, Kolkata and Chennai to mark the operationalization of the agreement. Prime Minister Narendra Modi today shared an article written by Mr. Goyal on the India-Oman Comprehensive Economic Partnership Agreement. The Prime Minister said the article emphasizes that the government's efforts to sign trade agreements with developed countries help improve the lives of every Indian. India and Australia today affirmed the importance of enhancing cooperation with regional partners to help maintain a free, open, peaceful, stable and prosperous Indo-Pacific. During the second edition of India-Australia Defence Ministers' Dialogue in New Delhi,